நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தான ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மளை பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கு வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான அகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தில் உங்கள் விவித் பாரதி, தமிழ் FM 102.3.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:02. அருள்மணி மாலை. இன்றைய அருண்மணி மாலையில் உங்களோடு நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. இறைவன் தந்திருக்கக்கூடிய நிச்சய பரிசு இன்றைய நாள். இன்றைய நாளை இனிய நாளாக்குவது நம் கையில்தான் இருக்கின்றது. எல்லா செயல்களும் நல்ல செயல்களாக நலம் பெறட்டும். இனிதே துவங்குவோம் இன்றைய அருள்மணி மாலையை. முதலில் TM சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அருள்மணி மாலை. இனி பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள் மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையே நம்மால் பல சாதனைகளை செய்ய முடியும். சிறு தோல்வி வந்தால் கூட மனம் துவண்டு போய்விடும். அந்த நேரங்களிலெல்லாம் நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது இறைவனுடைய அருள் மட்டுமே. இறைவனை நினைத்து கொண்டு நாம் எவ்வளவு கடினமான செயல்களை செய்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நம்பிக்கையே அதன் ஆதாரமாக அமைந்து விடுகின்றது. அருள்மணி மாலையில் நீங்கள் இனி கேட்க இருப்பது சோபனா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:17. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அருள்மணி மாலை. இனி உன்னி கிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்

அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சரணடைதல் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செயல். நாம் செய்யக்கூடிய அத்தனை நல்ல செயல்களையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அதனுடைய பலனை எதிர்பார்க்காமல் தொடர்ந்து நமது கடமையை மட்டுமே செய்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக அவை நல்ல செயல்களாக இருப்பதில் நமக்கு வெற்றிதான் கிடைக்கும். வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆதாரமான செயலாக இருக்கின்றது. வெற்றி நமக்கு கிடைக்கும் போதுதான் நமக்குள்ளே நம்மை பற்றிய ஒரு நம்பிக்கை துளிர்விடுகின்றது. அதுவே நமக்கான ஒரு வெளிச்சமாகவும் அமைந்து விடுகின்றது. சரணடைவதால், நாம் இறைவனிடத்தில் சரணடைவதால் நிச்சயமாக நன்மை மட்டுமே நமக்கு கிடைக்கும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த பாடல் சீர்காழி சிவ சிதம்பரம் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:32. விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அருள்மணி மாலை. இனி நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்

0: அருள்மணி மாலை
1: நிறைவு பெற்றது. அருள்மணி மாலை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 தேதி முதல் 1 காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல்நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த

0: தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்ட், ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 1,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டுடலாமா? அன்னையர் தினம் மற்றும் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் பற்றிய தகவல்கள் மற்றும் முதன்மை செய்திகளோட வணக்கம். தமிழ்நாடு காலை 7 மணிக்கு எட்டு உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 சின்ன சின்ன சிட்டுக்கள். இன்று அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சி அன்புள்ள அம்மா. 11:02 என்றும் இனியவை பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் பற்றி கேட்கலாம். 3:00 வர்ணஜாலம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இன்று பாட்டு புதிர். 5:10 பூந்தென்றல், 6:00 பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7:00 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. ஏழு திரை காணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8:05 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 எண்ணினிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். இன்னைக்கு நிகழ்ச்சிகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல கேட்க மறந்துடாதீங்க.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மாம்மா போதும்மா உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாமல் ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ளே வந்திருந்தேன்னா ஏசியும் கிடச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆகிருக்காது. கேஸ் லீக் ஆனால் வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணால் அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடர்

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடுல உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. இன்னைக்கு காலை நேரத்தை ரொம்ப ரொம்ப உற்சாகமாக நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு கையில் காஃபி, இன்னொரு கையில் செய்தித்தாள், நாட்டில் பரபரப்பான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு பரபரப்போட உற்சாகத்தோடு இன்னைக்கு காலையை ஆரம்பிச்சிருப்பீங்க. இதே உற்சாகம், சந்தோஷம் எல்லாமே இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு தொடரணுங்கிற வாழ்த்துக்களோட நம்ம வணக்கம் தமிழ்நாடை ஆரம்பிச்சிடலாம்.
5: தாயிற் சிறந்தோர் கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த புவியில் நாம் பிறந்தது முதல் நம்மை சிறந்த மனிதராக உருவாக்கும் வரை அன்னையின் பங்கு அளப்பரியது. தன்னை வருத்தி தன் பிள்ளைகளின் நலனுக்காகவே வாழும் அன்னையரை சிறப்பிக்கவே உருவாக்கப்பட்டது அன்னையர் தினம். ஒரு குழந்தையின் முதல் குருவும் வழிகாட்டியும் தாயே. 9 மாதங்கள் கருவில் சுமந்து பெற்றெடுக்கும் வலி தாங்கி உலகிற்கு அறிமுகம் செய்கிறாள் அன்னை. தூக்கமில்லாத இரவுகள், பசியை பாராத உழைப்பு, பிள்ளைகளின் சந்தோஷத்தில் தன் சந்தோஷத்தை காணும் குணம் என அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் தாயின் அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணையே இல்லை. அன்னையர் தினம் என்பது மே மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று கொண்டாடப்படுகிறது. அமெரிக்காவில் அன்னா ஜார்விஸ் என்ற பெண்மணி தன் தாயின் மறைவுக்கு பிறகு அனைத்து தாய்மார்களின் தியாகத்தையும் கௌரவிக்கும் வகையில் 1908 ஒரு சிறிய பிரச்சாரத்தை தொடங்கினார். அவரது அயராத முயற்சியால் 1914 முதல் மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அன்னையர் தினமாக அறிவிக்கப்பட்டது. அன்னையர் தினம் என்பது மே மாதத்தின் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் உரியது அல்ல. நம்மை எப்போதும் அன்பால் அரவணைக்கும் தாயை வருடத்தின் 365 போற்றி பாதுகாப்பது நம் கடமையாகும். அவளுடைய பாசத்திற்கும் தியாகத்திற்கும் கைமாறு செய்ய முடியாது என்றாலும் அவளுக்கு நாம் அளிக்கும் மரியாதையும் அன்பும் மட்டுமே அவளுக்கு நாம் செய்யும் உண்மையான நன்றி கடனாக இருக்க முடியும். உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாலாட்டி பல இரவுகள் தூக்கம் தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வம் அன்னை. அன்னையர் அனைவருக்கும் விவத் பாரதி தமிழ் பண்பலையின் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.

0: விடுதலை படத்துக்காக இளையராஜா இசையமைத்து அனன்யா பட்டுடன் இணைந்து பாடின பாடல் கேட்டீங்க.
1: உங்கள் விதிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க.
4: ஹாய் ராஜா, குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டாச்சு, இனிமே என்ன ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான்.
5: ஆமானு, இந்த லீவ்ல முக்கியமா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லி தரணும்னு விரும்புறேன்.
4: அப்படியா, என்ன அது சொல்லு கேப்போம்.
5: சாலை பாதுகாப்பை பத்தி இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அப்படியே மனசுல பதியும் இல்லையா? அப்படின்னு விளக்கமா சொல்லி தரணும். அப்புறம் ஒரு வாகனத்தை எப்பொழுது முந்தலாம் எப்பொழுது முந்தக்கூடாது, ஸ்கூல் காலேஜ் பகுதியில் என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல் இருந்தால் என்ன பண்ணணும், ஆரன் அடிக்கணுமா அடிக்கக்கூடாதா, எந்த இடத்துல எவ்வாறு செயல்படணும், யூட்டர்ன் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இது எந்த மாதிரியான பகுதி அப்படின்றது சாலை ஓரங்களில் இருக்கிற அந்த தகவல் பலகையில் இருக்கிற குறியீடுகளுக்கான விளக்கத்தை நாம் சொல்லித்தரணும்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமை கோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய், தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சன்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயினா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுக்னனில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தலைவா படத்துக்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து சைந்தவியுடன் இணைந்து பாடின பாடல் கேட்டீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: Yes, who is it?
5: Don.
6: Don.
0: 7:31 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. அன்பு அது ஒன்னால எவ்வளோ பெரிய விஷயத்தை கூட சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உதாரணமாக இருக்கிறதே நம்மளுடைய அம்மா தான். இன்றைக்கி அன்னையர் தினம், அதுக்கான சிறப்பு உரையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. அம்மா அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, அது பெரிய ஒரு உயிருக்கு இணையான உணர்வு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உன்னதமான உணர்வு நம்ம கண்முன்னாட இருக்கக்கூடிய பெரிய தெய்வம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. இருக்கும்போது அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கான மரியாதையும் அன்பையும் கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருமே கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு உயிரும் இன்னைக்கு உருவாகுது. அந்த உயிர் வந்து இந்த உலகத்தை பார்க்குது, அதை அனுபவிக்குது, சந்தோஷப்படுது. எல்லாத்துக்குமே ஆதாரமே நம்மளுடைய தாய் தான். அந்த அம்மாவை நம்ம எல்லாருமே சந்தோஷமாக எப்பவும் மரியாதையோடு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். 7:32 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக உங்களுக்காக ஃபேஸ்புக்கில் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்தியாவின் முதல் மருத்துவ நகரம் எது அப்படிங்கிறது தான் பதில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பதில்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் கேட்குறதுக்காக துணிவு படத்திலிருந்து பாடல்.
7: அட்டி உள்ள யாருவான்?

விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 7:37 ஆயிடுச்சு. நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கொடுத்துருந்தோம், என்ன அப்படின்னா, இந்தியாவின் முதல் மருத்துவ நகரம் எது அப்படிங்கிறது தான். அதுக்கான பதிலை நம்ம நேயர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. யார் யார் என்னென்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மந்திரமூர்த்தி ஆச்சாரி நாகர்கோயிலேருந்து பூனே மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களையும் சேர்த்து அனுப்பியிருக்காரு. அடுத்ததாக அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம் மண்ணேறு தின வாழ்த்துக்கள். கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள புனே நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இன்னும் மற்றவங்க பதில் கொடுக்கல, ஆனால் சவுந்தரராஜன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தமிழ்நாடு கிடையாது, பூனே மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தான் சரியான பதில். அதுக்கான இன்னும் எத்தனை நேயர்கள் சரியான பதிலை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதை பற்றி முழு விளக்கமும் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருங்க.

0: பொன்னியின் செல்வன் 2 படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு. இந்தியாவின் முதல் மருத்துவ நகரம் எது அப்படின்னு நம்ம ஃபேஸ்புக்கில் கேள்வி கொடுத்துருந்தோம். அதுக்கான பதில், சரியான பதில் என்ன அப்படின்னா, இந்திராயினி மெடிசிட்டி. அதுதான் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள இந்திராயினி மெடிசிட்டி. இது 300 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வகையான மருத்துவ வசதிகள், ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் மருந்து உற்பத்தி நிலையங்களை ஒரே இடத்துல கொண்ட ஒருங்கிணைந்த மருத்துவ மையமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்தியாவோட முதல் மருத்துவ நகரம். ஃபேஸ்புக்கில் நம்ம கொடுத்த இன்றைக்கான கேள்விக்கு நேயர்கள் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 7:45.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு.
1: எஸ் ஹூ இஸ் இட்
2: டான் 102.3 பாட்டுக்கு இட் டான்.
0: நேரம் 7:50.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30க்கு

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: இனி நாளேடுகளில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு இன்று இருசக்கர வாகனங்கள் தவிர மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் தடை என கோயில் இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இம்மாதம் 15, 22, 29 மற்றும் ஜூன் 5 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் இளநிலை பட்டப்படிப்பில் சேர மாணவர் சேர்க்கை இம்மாதம் 15 தேதி முதல் www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். தனியார் விளையாட்டு மையம் சார்பில் தேசிய அளவிலான சிலம்பம் போட்டிகள் புதுடில்லியில் இன்று நடைபெற்றது. இதில் பெண்களுக்கான 17-19 வயது வேல்கம்பு பிரிவில் வேதப்பிரியா, தொடுதுறை பிரிவில் காயத்ரி ஆகியோர் தங்கப்பதக்கம் பெற்றனர். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இனி குஷி படத்திலிருந்து அடுத்த பாடல்.

0: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: நிறைவு பெற்றது வணக்கம் தமிழ்நாடு. தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின்

ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதுடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8:02.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான காலை பொழுது. இந்த காலை பொழுதில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிப்பது அப்படின்றது தான் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையா? அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடுமுறை தினம். இந்த விடுமுறை தினத்தில் இன்றைய நாளில் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இப்போது 8 மணி, 9 மணி, 12 மணி, 1 மணி அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் இன்றிலிருந்து சிற்சில மாற்றங்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளில் இருக்குது. அதில் முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, சரி வரிசையாக பார்த்துருவோமே. 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னா கலக்கல் அரங்கமாக இருக்கப் போகிறது. அதாவது ஒரு சின்ன விளையாட்டு நிகழ்ச்சியாக இருக்க போகிறது. 12 மணிக்கு ரெட்ரோ நேரமாகவும், 1 மணிக்கு எப்பொழுது மாதிரி உங்களுக்கான பாடல் உங்கள் சாய்ஸாகவும் இருக்கிறது. சரி, இன்றைய முதல் நிகழ்ச்சி என்ன உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி?

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: இன்றைய உங்கள் விருப்பம், உங்களுக்காக எந்த பாடலோடு துவங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்காரன் திரைப்பட பாடலோடு துவங்குகிறது. பாடலை பாடியிருக்கிறார்கள் கபில் கபிலன், அபர்ணா இலான் இயற்றி சாம் சிஎஸ் இசையமைத்திருக்கும் இந்த பாடலை தங்களது விருப்பமாக கேட்டிருப்பவர்கள் குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்பிரியா, துருவா, ரவிக்குமார், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோணி, மர்சி, ஜெர்லின், ஆழ்வார் திருநகர் ராமையா, சாந்தோம் அனுசியா, லிங்கப்பெருமாள், ரித்திகா, ராஜாதி, அகில், அப்புவேல், இவர்களுக்காக இந்த இனிமையான பாடலோடு இன்றைய நம்முடைய உங்கள் விருப்பம்

ஒரு செம்மா என்ன சொல்ல, ஒரு நல்ல பீட் அதோட கூடின ஒரு பாடலாக இருந்தது. நிச்சயமாக ஒரு நிகழ்ச்சியை துவக்குவதற்கு ஒரு சுகமான பாடல் என்பதனோட நம்மளை ஒரு ஆட வைக்கிற ஒரு பாட்டு அப்படின்னே சொல்லலாம். சரி, அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் யார் தன்னுடைய விருப்பமாக பாடலை கேட்டிருக்காங்க? வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவ்வந்திகா, அக்ஷயா, சாயிதன்யா, தூத்துக்குடி மாவட்டம் குலசை, நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன் மற்றும் தாஜ் நிஷா, இவர்கள் எந்த படத்திலிருந்து தங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டிருக்காங்க அப்படின்னா, மெய்யழகன் திரைப்படத்திலிருந்து வி எம் மகாலிங்கம் மற்றும் செந்தில் கணேஷ், கோவிந்த், வஸ்ரதா இவங்க இணைந்து பாடியிருக்காங்க. கார்த்திக் நேஹா இயற்றி, கோவிந்த், வசந்தா இசையமைப்பில். இதோ

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: நாம இப்போ கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தோட அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாடல் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், குளப்பாக்கம், கே கே கஜேந்திரன், பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்கு, ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா, ஸ்ரீ கதிர்வேலன், ஐயப்பாக்கம் செந்தில்ராஜ், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்கு, சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம், சீதாபதி தெரு, சேகர், விஜயகுமார், இவங்கள்லாம் என்ன பாடலை தங்களுடைய விருப்பமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தங்களது விருப்பமாக கேட்டிருக்காங்க. அது எந்த பாடல், யார் பாடியிருக்காங்க? இந்த பாடலை பாடியிருக்கிறவங்க ஹரிச்சரண் மற்றும் ஸ்வேதா மோகன், கார்த்திக் நேத்ரா இயற்றி ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். கேட்டுருவோமா?

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே.
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: நேயர்களாக உங்கள் விருப்பம் பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் தமிழ் எஃப்எம் இந்த பகுதியில் உங்களுடைய எண்ணங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம சிலருடைய பதிவுகளை பார்த்துட்டு வந்துடலாம். அடையாளம்

மாவட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, நெல்லை பாரதி, பாலகிருஷ்ணன், பொன்னியம்மன் வீடு அன்னை கணேசன், கண்ணன், அதாவது அவங்க எங்கே இருந்துன்னா நாகைய கவுண்டன்பாடி, தேனி மாவட்டம், பர்வதவர்த்தினி, பட்டாளம் அப்துல் ஜலீல், இவங்க எல்லாருமே வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதோட பட்டாளம் அப்துல் ஜலீல், உங்கள் விருப்பம் பகுதியில் என் கடிதம் அலரும் வரும் என்ற ஆவலுடன் காத்திருக்கிறேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அவங்களும் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது கருப்பண்ணன் ரங்கசாமி, சின்னக்கானூர், கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து ஹேமலதா, இவங்க எல்லாரும் நமக்கு வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, சின்ன சின்ன என்ன சொல்ல போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்கு இல்லையா. மயிலை பட்டாபி, அவங்களும் இப்போ பாடலும் வரும் என எதிர்பார்க்கிறேன், என்ன பாடலுங்க. அதுக்கடுத்தது பிரபாகரன், அவங்களும் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு ரமணி வில்வம், ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, என் சின்னிராஜ், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், இவங்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என் சின்னிராஜ் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோடு புத்துக்கோயிலிருந்து நமக்கு அவங்களுடைய பதிவை போட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறம் தேனி மாவட்டத்திலிருந்து, பாலா கார்த்திகா, சவுந்தரராஜன் தீக்கரம் புரசைவாக்கத்திலிருந்து, இவங்க எல்லாருமே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாடல் இடம்பெறுகிறதுன்னு பார்த்துடலாமா. மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தா, புரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், மேட்டு தெரு, பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுப்ரியா, சாதனாஸ்ரீ, ரமணகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், இவர்களுடைய விருப்பத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் திரைப்படத்திலிருந்து அடுத்து நாம கேட்க இருக்கிறோம் இந்த பாடலை. இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் மதிச்சியம் பாலா, பிரதீப் ரங்கநாத் பாடலை இயற்றியிருக்கிறார், யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பில்.

நேர்களே, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒரு சின்ன பேர் மாற்றம் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. அடுத்து நாம் கேட்க இருக்கிற பாடல் தக்கரன். இந்த திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. காஞ்சிபுரம் தாயார் குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி மற்றும் தீநகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்தி, ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி. தூத்துக்குடி தெர்மல் நகர் ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிசா, ஜெயன், எடிடா இவர்கள் கேட்ட இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எந்த திரைப்படம் அப்படின்னா தக்கர். இதில் பாடியிருப்பவர்கள் சித்து ஸ்ரீராம், கௌதம் வாசுதேவ மேனன் மற்றும் மால்வி சுந்தரேசன். இவர்கள் பாடியிருக்க கு கார்த்திக் இயற்றியிருக்க, நிவாஸ் கே பிரசன்னா இசையமைப்பில் இடம்பெறுகிறது. கேட்டுருவோமா?

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்.

0: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே ராமலட்சுமி.
1: நேர்கள் உங்கள் விருப்பம் பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. பாடல்கள் வந்து புதிய பாடல்கள் உங்களுக்காக வலம் வந்துட்டுருக்கு. அந்த வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னா, நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு நம்பி தெய்வேந்திரன் பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன்பாளையம் முத்துக்குமார் சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி நெல்லை மேலச்சேவில் மாமூது மைதீன் ரஹமத் பேகம் வாகையூர் ராக்கெட் ராமசாமி கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம் திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா உடன்குடி நூர்தீன் இஸ்மத் இஃப்ரா இர்ஃபான் இஜாஸ் ஐனுஷிபா இவர்களுக்காக குஷி திரைப்படத்திலிருந்து பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, ஹரிச்சரண் மற்றும் பத்மா ஸ்ரீனிவாசன் இணைந்து பாடியிருக்காங்க. மதன் கார்கி இயற்றிய பாடல். ஹேஷம் அப்துல் வஹாப் இசையமைத்திருக்கிறார் இந்த பாடலை.

நேரம் 8:36:20 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோடு இன்னைக்கு நம்முடைய நேயர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. அதாவது இன்று காலை 9:02 இன்று முதல் அப்படின்னே வச்சுக்கலாம், கலக்கல் அரங்கமாக நம்முடைய நிகழ்ச்சி வலம் வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் இது ஒரு கேம் ஷோ அப்படின்னே சொல்லலாம். இதில் உங்களுக்காக ஒரு சின்ன விளையாட்டு நிகழ்ச்சியும் காத்துட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம், அந்த விளையாட்டு நிகழ்ச்சியவே வந்து பாடல்களோடு இணைந்த ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியாக அமைக்கலான் இருக்கோம். காத்துட்ருங்க, இன்று காலை 9:02. இப்போது நாம் கேட்டுட்ருக்கிற உங்கள் விருப்பம், இந்த உங்கள் விருப்பத்தின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது? தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு, டி சி ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர், ஆசிரியர் நகர், ராம்குமார், லட்சுமி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதபதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோஃபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி, கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவர்களுக்காக அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து சித்து ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல் தாமரையின் பாடல் வரிகளில் டி இமானின் இசையமைப்பில்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: நம்முடைய நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல்கள்லாம் வளம் வந்துட்டு இருக்கு. உங்கள் விருப்பமாக அந்த வரிசையில அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னா, திருமழிசை, கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை, சுரூபராணி, ராஜசேகர், திருமழிசை, பிரையம்பத்தூர், மஞ்சுளா, ஆனந்த், அம்மாப்பேட்டை, லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதிக், செம்பரம்பாக்கம், ஏழுமலை, ரெஜினா, புதுப்பாக்கம், சடகோபன், ரங்கநாதன், பட்டினப்பாக்கம், பரந்தாமன், வளர்மதி, குளப்பாக்கம், கணேசன், மனோகரன், பேரம்பாக்கம், வேணுகோபால், ஆறுமுகம், இவர்கள் என்ன பாடலை தங்களது விருப்பமாக கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜோ திரைப்படத்திலிருந்து ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடியிருக்கிற பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணா இயற்றி இருக்கிற பாடல், சித்து குமார் இசையமைத்திருக்கிற இந்த பாடல். இதோ இந்த நேயர்களுக்காக.

நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய நேயர்கள் சிலருடைய பதிவுகளையும் பார்த்துட்டு வந்துடலாம், அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கல்ல. சரி, சில பதிவுகள் இதோ உங்களுக்காக யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவோம். பாலா கார்த்திகா போட்டிருக்காங்க, ராதா கிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதா பண்ணைப்புறத்துலேருந்து போட்டிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், சாமுன்னி கேஎம், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம். மீண்டும் வந்து அவங்க என் கடிதமும் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கேட்டுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கடுத்து சோம சுந்தர பிரபு அவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரமா அவங்க கோடம்பாக்கத்துலேருந்து அவங்க அன்னையர் தின வாழ்த்துக்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அதே மாதிரி சூளை ரீஜா மனோகரன், அதற்கு பிறகு ஹேமா முனிராஜ், இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிலர் வணக்கம் சொல்லியிருக்காங்க, சிலர் நமக்கு அழகழகான சின்ன சின்ன போஸ்டர்ஸ் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. நம்முடைய நேயர்கள் எல்லாருமே வந்து அழகாக தங்களுடைய பதிவுகளையும் போட்டுட்ருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய நேயர்களுக்கு நாம் சொல்கிறது இதுதாங்க. அதாவது இன்றைக்கி 9:02 நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு சின்ன மாற்றம், அதுவும் நம்முடைய நேயர்கள் பங்கு பெறுவது போன்ற ஒரு மாற்றம் தான் இது. ஆகையினால எல்லாரும் தயாராக இருங்க இன்றைக்கி 9:02, சரியா? இந்த நிகழ்ச்சியில் அதாவது 9 மணிக்கு நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று நினைத்தீர்களானால் 2952 0853 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா 2838 9871 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அதாவது 2952 0853 இல்லைனா 2838 9871 இந்த இரண்டில் ஒரு எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஆரம்பிக்கும் போது 044 044 இந்த எண்ணை தொடர்ந்து நீங்கள் எங்களுடைய எண்களை தொடர்பு கொள்ள வேணும், சரியா? சரி, இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக மீண்டும் சொல்லுகிறோம். அதாவது கலக்கல் அரங்கமாக மலர்கிறது, இதில் வந்து நீங்கள் பங்கேற்று இன்றைக்கி ஒரு சின்ன விளையாட்டு, அதுவும் நாங்கள் சொல்லுகிற பாடல் எந்த பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறீங்க, அவ்வளவுதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. தொடரும் பாடல் உங்கள் விருப்பத்தில், யாருடைய விருப்பத்தில் இடம்பெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜமாலியா ஹவுசிங் போர்டு, ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபு, பர்வீன் பானு, ஹசினா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கோசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் MH ரோடு, ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய்,

ரஃபிபாய், அயப்பாக்கம், அபர்ணாநகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம், வெங்கடேசன், இவர்களுக்காக ததா இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இடம்பெறுகிறது. இந்த பாடலை பாடியிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென் மர்லின், சத்யா நாராயணன், குடக்குழி மாரியம்மாள், பிரார்த்தனா ஸ்ரீராம், இவர்கள் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை இயற்றியிருப்பவர் ஆஷிக், இசை ஜென் மார்டின். இது அந்த பாடல்.

நிகழ்ச்சியில் நிறைவு செய்ய வருகிற பாடல் துறைப்பாக்கம் குப்பம்மாள் வேலாயுதம் மயிலாப்பூர் லட்சுமியம்மாள் நித்யானந்தம் புளியந்தோப்பு பூசம்மாள் கண்ணன் லாயுட்ஸ்ரோடு சரோஜம்மாள் அருணாச்சலம் மாதவரம் பாபுசி நகர் கிருஷ்ணம்மாள் சாமிதாஸ் குமுதாம்மாள் ரவிதாஸ் சிங்காதிவாக்கம் கேசவன் மருதம் ஜெயபால் ருக்கு குணரம்பாக்கம் கண்ணையன் மகேஸ்வரி அமரம்பேடு ஆண்டியப்பன் காற்றம்பாக்கம் காளியப்பன் கோவூர் கோவிந்தப்பன் நிமிலி அரசன் ஆண்டாள் புளியம்மங்கலம் சித்திரை பெருமாள் அசினமாப்பேட்டை கணபதி சரஸ்வதி சௌமியா ஸ்ரீகவி இவர்களுக்காக இதோ அடியே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இன்றைய உங்கள் விருப்பத்தை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது.

0: இதமான இந்த பாடலை மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் முழுமையாக ஒளிபரப்புகிறோம். நேயர்களை, கேட்ட இந்த பாடலோடு இன்றைய உங்கள் விருப்பம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: உங்கள் விருப்பம்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு

0: அமைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகில் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 9:02.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள்லாம் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு ஓரளவு புரிஞ்சிட்டு இருப்பீங்க. கலக்கல் நேரம் இதுதான் இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும். பங்கேற்றால்தான் நம்முடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமையும். ஆகையினால் நீங்கள் பங்கேற்கலாம் இந்த நிகழ்ச்சியில். சரி, இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள் எப்படி பங்கேற்கலாம் அப்படின்னா, ஃபோனின் மூலமாக பங்கேற்கலாம். 2952-0853 அல்லது 2838-9871 இந்த 2 எண்களில் 1 எண்ணில் நேயர்கள் பங்கேற்கலாம். நீங்கள் பங்கேற்று என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்காக ஒரு கேள்வி வச்சிட்ருக்கோம். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அந்த பதில் அந்த பாடலாக இருக்கும். அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்புவோம். சரியா, கிளியராக இருக்கீங்களா? பிரச்சனை ஒன்றும் இல்லை இல்லை. சரி, இப்போது நம்ம வந்து எப்படி பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். 2952-0853 இல்லைனா 2838-9871 இந்த 2 எண்ணில் 1 எண்ணில் பங்கேற்கலாம். நம்முடைய முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டுருவோமா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? நம்முடைய நேயர் வந்தாங்க, ஆனால் அவங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் சொல்லுகிறோம் நேயர்களை, நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கணும். இந்த நிகழ்ச்சியே வந்து கலக்கல் அரங்கம். உங்களுடைய பங்கேற்போடு தான் இந்த நிகழ்ச்சி இன்று தொடரப்போகிறது. வணக்கம், விவித் பாரதி தமிழ். ஹலோ ஹலோ ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. என்னாச்சுங்க, நம்ம நேயர்கள் வராங்க ஆனால் பேசுறதில்லை. வணக்கம். சரி, நம்ம வணக்கம், விவித் பாரதி தமிழ். சரி, என்னன்னு தெரில, நம்முடைய நேயர்கள் வராங்க ஆனால் அவங்களால் பங்கேற்க முடியவில்லை.

0: மேடம். ஹலோ சஞ்சய் மேடம். மேடம்
1: கேக்குதாங்க பேசுறது?
0: மேடம் கலாபத்தி மேடம்
1: கேக்குதாம்மா? நான் பேசுறது கேக்குதாம்மா? சரி, இன்னைக்கு ஒரு புது நிகழ்ச்சியாக நாம ஆரம்பிச்சிருக்கோம், சரிதானா? சரி, அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா கலக்கல் நேரம், இது அரங்கம், இதுதான் நம்முடைய நிகழ்ச்சி, சரியா? இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. இதில் நாங்கள் இன்னைக்கு உங்களுக்காக என்ன வச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன குறிப்பு கொடுப்போம்மா. அந்த குறிப்பிலிருந்து அது என்ன பாட்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? சரி, குறிப்பை சொல்லட்டுமா? இப்போ இந்த பாட்டை பாடியிருக்கிறவங்க யார் அப்படின்னா இளையராஜா, எஸ் ஜானகி, இவங்க தான் பாடியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு குளூ உங்களுக்கு அப்படி என்ன அப்படின்னா குறிப்பு, இது வந்து ஒரு நடிகையின் அறிமுகப் படம், அதாவது இந்த படத்தில் ஒரு நடிகை அறிமுகமாகியிருக்காங்க, அதாவது அவங்களுடைய முதல் படம், சரியாம்மா? இது இந்த படத்தில் கதாநாயகன் வந்து சத்யராஜ், இவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டில் இருப்பாங்க. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ண முடியுதா உங்களுக்கு?

0: அது வந்து கடலோரக் கவிதைகள் மேடம் அந்த படம். கடலோரக் கவிதை ஆனா இசை வந்து இளையராஜா,
1: பாட்ட சொல்லுங்க இல்லனா விட மாட்டோம் நாங்க. எங்க ஹிட் பாட்டுங்க, இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாட்டு என்ன
0: பாட்டுன்னு
1: பரவாயில்லம்மா, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோம். ஆனால் பரவாயில்லம்மா, வந்தீங்க, படம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, யாரு நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க, பாட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரில, அப்படித்தானே? இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டுருவோம்மா. இருந்தாலும் சூப்பர், நன்றி, வணக்கம். விவித் பாரதி தமிழ்.

0: சொல்லுங்க, இல்லைன்னா விட மாட்டோம் நாங்கள். எங்க ஹிட் பாட்டுங்க, இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க, இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பாட்டு என்ன
1: பாட்டுன்னு.
0: பரவாயில்லம்மா, இன்னொரு நேரத்தை கேட்டுருவோம், ஆனா பரவாயில்லம்மா, வந்தீங்க, படம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, யாரும் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க, பாட்டு மட்டும்தான் உங்களுக்கு தெரியல, அப்படித்தானே? இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டுருவோம்மா, இருந்தாலும் சூப்பர், நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க.
2: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யாரு பேசுறீங்க?
2: அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி.
0: ஆசீர்வாதம் ஐயா, பாட்டு என்னன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: பாட்டு வெளியே வர மாட்டேங்குது.
0: என்னம்மா, என்ன ஐயா உங்களுக்கு பாட்டு வரலையா? நீங்கெல்லாம் நம்முடைய
2: பாடுவாங்க.
0: என்ன பாட்டு?
2: அதான் பாட்டு வர மாட்டேங்குது.
0: சரி, நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், பொன்னேரி ஜகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறேன்.
0: கலீல் அகமது சார் சொல்லுங்க. பாருங்க, எவ்வளவு சுலபமா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ரெண்டு பேரும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அநியாயம் இல்ல இதெல்லாம்.
3: ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு,
0: எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க, அந்த பாட்டு மட்டும் தெரியலங்கிறாங்க. நல்ல பாட்டு.
3: இல மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா?
0: சூப்பர் பாட்டு. அதுவும் நம்ம என்ன செய்யணும், எதுக்காக இந்த பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம், ஒரு சந்தோஷமா ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தான், வேற எதுவும் கிடையாது. சரி, இந்த பாட்டை கேட்டுருவோமா?
3: கேட்கலாம்.
0: நன்றி.

0: ஒரு இனிமையான பாடல் இது. கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. இது வந்து இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடியிருந்தார். வைரமுத்துவின் பாடல் வரிகள் இது. இப்போவும் நாம் சொல்கிறோம், நம்முடைய நேயர்கள்லாம் இப்போ ஒருவேளை நிகழ்ச்சியை கேட்க துவங்கி இருந்தீங்க அப்படின்னா, நம்முடைய நேயர்களுக்கு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்று முதல் உங்களுக்காக சில மாற்றம் இருக்குது. 9 மணி இப்போ நாம் கேட்டுட்ருக்கோம்ல இந்த நிகழ்ச்சியில் சில மாற்றங்கள். ஒரு கலக்கல் அரங்கமாக இது வலம் வரப்போகிறது இன்று முதல். இதில் எப்படின்னா, இது வந்து ஒரு ஃபோனின் நிகழ்ச்சி. இதில் வந்து உங்களுக்கு ஒரு கேம் ஷோ மாதிரியெல்லாம் நாங்கள் நடத்தப் போகிறோம். இன்று முதல் நாள் அப்படின்றதுனால என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு பாடல் கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு சுகமான அனுபவமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு கேம் ஷோ அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு இசையோடு அமைக்கலாமே அப்படின்னு வச்சுருந்தோம். ஆகையினால தான் இன்றைக்கி நாம் என்ன செய்துட்ருக்கோம் அப்படின்னா, நாங்கள் சில ஹின்ஸ் உங்களுக்கு தருவோம். அந்த ஹின்ஸை நீங்கள் சொன்னீங்க, அதில் இருந்து இந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி மீண்டும் சொல்லுகிறோம், இந்த இங்கே வந்து பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த பாடல்கள் வந்து ஒரு சின்ன கேம் ஷோ மாதிரி தான் வளம் வந்துட்டுருக்கு. நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2952 0853 அல்லது 2838 9871 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். முன்னாடி 044 என்ற எண்ணை இணைச்சிக்கோங்க. அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், கொடுங்கனூர் தனியாசலம் பேசுறேன்.
0: கொடுங்கனூர் ஐயா, உங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: தனிகாச்சலம்.
0: தனிகாச்சலம் ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு இது என்ன நிகழ்ச்சின்னு நீங்க கேட்டுட்டீங்கல்ல இன்னைக்கு. விளையாட்டு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். இது வந்து 80s to 89 இந்த காலகட்டத்துக்கு இடையில தான் நாங்க பாடல்களை தேர்வு செய்திருக்கோம். சரியா? இது வந்து இப்ப அடுத்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு நீங்க சொல்லணும். இது ஒரு கதை சொல்லுகிற பாடல், ஒரு கதை சொல்ற பாடல். சரியா? இந்த பாடல்ல வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய குரல்ல தான் பாடல் இருக்கும். கதை சொல்லுகிற பாடல் என்ன பாடல்?
1: மூன்றாம் பிறை போனோம். பாடல் சொல்லணுமா?
0: சொல்லுங்க. எல்லாரும் படம் சொல்லிடுறீங்க, நடிச்சவங்க சொல்லிடுறீங்க, பாட்டை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நேயர்கள் எல்லாரும் எப்படி அப்படின்னா வராங்க, என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆனா அந்த பாட்டினுடைய வரி எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய? இப்ப நீங்க வேற ஏதாவது நேயர்கள் சொல்றாங்களா அப்படின்னு கேட்போம். சரியா? ரொம்ப சுலபம் தான். சரியா? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: என்ன
0: பாட்டு கேட்டீங்களா?
2: முன்பு ஒரு காலத்திலே முருகமலை காட்டு.
0: டக்கு டக்குன்னு சொல்லிடுவீங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப ஈஸி எனக்கு தெரியும், இருந்தாலும் ஈஸியா கொடுப்போம் அப்படின்னு தான். சரியா மாதிரிதான்
2: மரியம் மேடம். சரி, இந்த சாங்ஸ் ரிலேட்டடா இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா கேட்பீங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கு. நல்லா இருக்கு.
0: ஐயோ, தேங்க்ஸ் மா. நீங்க இதுக்கு முன்னாடி பங்கேற்றிருக்கீங்களாமா?
2: இல்ல, ரொம்ப ரேர் காலர் தான். இன்னமோ தெரியல, அதிசயமா
0: நேருக்கு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு கிடைச்சிருச்சு, சந்தோஷம். அடிக்கடி
2: நினைக்கிறேன்.
0: என்னமா?
2: எல்லாரும்
0: லீவ் போயிருக்காங்களா, அதனால உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இருந்தாலும் பரவாயில்லம்மா, அடிக்கடி பங்கேற்க முயற்சி செய்யுங்க.

0: சரியா? நன்றி.
1: தேங்க்ஸ்ண்ணா.
0: இன்று நம்முடைய நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி வழங்கிட்டுருக்கோம். எப்படி அப்படின்னா, நாங்கள் என்ன பாடல் வழங்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, நாங்கள் கொடுக்குற சின்ன ஹிண்ட்லேருந்து. சரி, அடுத்த பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் பாடியிருக்கிறார். இடையில் ஸ்ரீதேவியின் குரல் இடம்பெறும் வைரமுத்துவின் வரிகளுக்கு இளையராஜா இசையமைப்பில். மீண்டும் சொல்கிறோம் நேயர்களே, இந்திய நிகழ்ச்சியில் இவங்க நம்முடைய முதல் நேயர் சொன்னாமல், இப்போ முதல் நேயரில் இப்போ சொன்னாங்கல்ல, எல்லோரும் லீவுக்கு போயிட்டாங்க போல அப்படின்ட்டு, எல்லோரும் வாங்க பங்கேறுங்க. இப்போ இந்த பாட்டை கேட்டு வந்துடுவோமா?
2: என்னமோ கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை?
3: நரி கதை.
2: ஐயா அத சொல்ல,
3: இறங்க முதல்ல கீழே உட்கார்.
4: சரி சொல்லு.
3: நரி கதை தானே?
4: ஆமா.

0: கால் தவறி விழுந்ததடி. ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி. நீல நிறச்சாயம் வச்ச பொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி சின்ன பொம்பளே. நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ
2: உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற,
1: நீயே அழுத.
0: நான் புலி, சிங்கம், மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்பச்சாரி சொல்லு.
0: நரியும் வெளியில் வந்தது, மழையில் கொஞ்சம் நனைந்தது, நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசாவேசம் கலைஞ்சு போச்சு. நீல சாய என்னாச்சு?
1: நீல சாயம் வெளுத்து போச்சு,
0: நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசாவேசம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசாவேசம் கலைஞ்சு போச்சு.

நல்ல பாட்டு இல்லைங்க. இந்த மாதிரி பாடல்கள் வந்து, அதாவது குறிப்பாக மூன்றாம் பிறை திரைப்படத்தில் மற்ற பாடல்கள்லாம் நம்ம ரொம்ப விரும்பி கேட்போம், ஆனால் இந்த பாடல் அடிக்கடி ஒளிபரப்பாகுதா அப்படின்னு தெரியலை. மூன்றாம் பிறை திரைப்படத்தில் கமலஹாசன் நம்ம சொல்லிட்டோம்ல, ஸ்ரீதேவியும் இணைந்து பாடியிருக்கிறது. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார். சரி, நம்முடைய நிகழ்ச்சியில் மீண்டும் சொல்கிறோம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம்.

0: நம்முடைய நேயர்கள் பங்கேற்க வேண்டிய நிகழ்ச்சி. நீங்கள் பங்கேற்கலாம். எந்த நம்பருக்கு அப்படின்னா 2952 0853 2838 9871. இந்த ரெண்டு எண்களில் ஒரு எண்ணில் நீங்கள் பங்கேற்கலாம். பங்கேற்றால் உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுப்போம். அந்த ஹிண்ட்டை கேட்டுட்டு நீங்கள் என்ன பாட்டு நாங்கள் ஒளிபரப்போகிறோம் அப்படின்னு சொல்லணும். சரிதானா? எல்லாரும் தயாராக இருங்க. தயாராக இருக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் பங்கேற்றால்தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க முடியும். சரியா?
1: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: சரி, நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: பல்லாவரம் பம்மல் காமராஜபுரத்திலிருந்து செந்தில்குமார் பேசுறேன்.
0: செந்தில்குமார் ஐயா, நிகழ்ச்சியை கேட்டுட்டீங்களா? என்ன சரி, இப்போ உங்களுக்கான சில குறிப்பு சொல்லலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: இந்த இப்போ நாம் ஒளிபரப்ப போகிறோம் இல்லையா, இந்த பாட்டை வந்து பாடி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஜெயச்சந்திரன் அவங்க பாடியிருக்காங்க. சரியா? இந்த பாட்டு வந்து இந்த இசையமைப்பு, இதை இசையமைத்தவருக்கு வந்து இதுதான் முதல் இசையமைத்த திரைப்படம். பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்காங்க. இந்த திரைப்படம் தான் இந்த இசையமைப்பாளருக்கு முதல் திரைப்படம். அதுதான் இது ஹிண்ட் ஆக்சுவலாக. ஓகேயா? இது வந்து 1987 வெளிவந்த திரைப்படம். அந்த வருஷத்தை சொன்னோடனே நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் எந்த இசையமைப்பாளர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம்.
2: அவ்வளவுதாங்க.
0: நம்ம நேயர்களுடைய சிறப்பே ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. நன்றி, நன்றி பங்கேற்றதற்கு. நம்முடைய நேயர்களை பாத்தீங்களாங்க, நம்ம சுலபமா தான் எடுத்திருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ரொம்ப இது வந்து முதல் நிகழ்ச்சி அப்படின்றதுனால ரொம்ப சுலபமாகத்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். கேள்விகள் அப்படின்னா என்ன பாட்டை வழங்க போகிறோம் அப்படின்னு கேட்குறோம், வேற எதுவுமே கிடையாது. நீங்களும் வரலாம், யார் வேணால் வரலாம், பங்கேற்கலாம். என்ன பாட்டை வழங்க போகிறோம் அவ்வளவு தான் சொல்லணும். சரியா? ஹிண்ட் கொடுப்போம். ஆனால் அந்த ஹிண்ட்டை கேட்ட உடனே டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரணும் பார்த்தீங்களா? அது நம்ம நேயர்களெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது. இப்போது நாம் கேட்க போகிற பாடல் என்னன்னு கேட்டிருந்தோம். அதாவது எஸ் ஏ ராஜ்குமார் இவங்களுடைய இசையமைப்பில் வெளிவந்த முதல் திரைப்படம் தான் சின்னப்பூவே மெல்ல பேசு. இந்த திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கிற இந்த பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் தான் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேட்டுருவோமா?

0: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே ஜே ராமலட்சுமி.
1: விவித் பாரதி தமிழ் இன்று உங்களுக்கு, அதாவது இன்றிலிருந்து உங்களுக்காக இந்த 9 மணி நிகழ்ச்சி வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி வழங்கப் போகிறோம். இன்றைக்கி நாம் இதை ஆரம்ப நாள் அப்படின்றதுனால என்ன செய்திருக்கோம் அப்படின்னா, பாடல்கள் நாங்கள் எதை வழங்கப் போகிறோம் அடுத்து அப்படின்னு உங்களுக்கு சின்ன ஹிண்ட்டு கொடுக்க போகிறோம். நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஹிண்ட்டை வச்சு அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதாங்க, ரொம்ப எளிமை. இது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இது முதல் நாள், நம்முடைய நேயர்கள்லாம் இதுக்கு ஒரு பழக்கமாகணும் அப்படின்றதுனால கேம் ஷோ தாங்க இது, பாடல் நிகழ்ச்சி கிடையாது. சரியா, நம்முடைய அடுத்த நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம், நான் திருச்செந்தில இருந்து தமிழேந்தி பேசுறேன்.
1: தமிழேந்தி அம்மாவாமா?
2: தமிழேந்தி.
1: ஆ சரிம்மா, உங்களுக்கான ஹிண்ட்ஸ். அம்மா, இதுக்கு முன்னாடி நீங்க பங்கேற்று இருக்கீங்களா?
2: ஆ, நான் நிறைய பேசிருக்கேன்.
1: அப்படியாம்மா, சரி, உங்களுக்கான ஹிண்ட் கொடுக்கலாமாம்மா?
2: ஆ சொல்லுங்க.
1: இது வந்து
2: நான் வந்து மேன் வுமன் இல்ல.
1: ஆ ஓகே. ஐயா மன்னிக்க வேண்டும் ஐயா, நீங்கள் வந்து நம்ம, ஆனால் நான் உங்களை நம்ம நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு தான் உங்களோட பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆ சரி, உங்களுக்கான ஹிண்ட்டு கொடுக்கலாமா ஐயா?
2: சொல்லுங்க.
1: ஆ, இது வந்து 1984 வெளிவந்த ஒரு திரைப்படம். சரியா, இது வந்து ஒரு த்ரில்லர். இந்த த்ரில்லரில் ஆக்சுவலாக ரெண்டு ஹீரோ நடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். அந்த ரெண்டு ஹீரோவில் ஒருத்தர் வந்து வில்லன் மாதிரி வில்லனாகவே நடிச்சிருப்பார். அவங்க ரெண்டு பேருமே அந்த காலகட்டத்தில் ஹீரோவாக பரிமளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் வந்து வில்லன் மாதிரி, வில்லன் தான் ஒருத்தர் அதில். இது வந்து ஒரு த்ரில்லர். என்ன படம் தெரியுமா? இல்லைம்மா, இல்லை எங்க ஐயா, ஒரு நிமிஷம். இது வந்து நீங்கள் வந்து 1980 வரை உள்ள திரைப்படங்கள். சரியா, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னு. என்னங்க?
2: சட்டம்.

0: சட்டம் வந்து த்ரில்லர் கிடையாது இல்லையா? அதாவது படம் வந்து ஒரு த்ரில்லர் கிடையாது இல்ல சட்டம். கரெக்ட். ஆனா கதை வந்து த்ரில்லர் கதையா? அது நட்பு சம்பந்தப்பட்ட கதை தானே இல்லையா?
1: இது
0: நான் இன்னொரு க்ளூ கொடுத்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும். வேற யாராவது சொல்றாங்களான்னு கேட்போமா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹரியானா மாநிலம் உமாசங்கர்.
0: உமாசங்கர் ஐயா, நீங்க கேட்டீங்களா ஹிண்ட?
2: கேட்டேன். 100வது நாள்
0: பாத்தீங்களா? ஏங்க இப்படி வந்த உடனே சொல்லிட்டீங்கன்னா.
2: மோகன் வந்து வில்லன் ஹீரோ கரெக்டர்ல இருப்பாரு, ஆனா வில்லனா இருப்பாரு. ஆனா படம் த்ரில்லிங் த்ரில்லிங்கா இருக்கும்.
0: அது வந்து என்ன நடக்கும் நமக்கு அடுத்தது அப்படின்னு தெரியாது இல்ல?
2: தெரியாது. அந்த சுவர்ல வச்சு அந்த நளினிய சுவர்ல வச்சு அப்படியே பூசுவார். விஜயகாந்த் வந்து கடைசியில வந்து அதை கண்டுபிடிப்பாரு.
0: கரெக்ட். ஆனா இது வந்து அந்த காலகட்டத்துல மிகவும் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் உங்களுக்கு எல்லாம் இல்லையா? அது கரெக்ட் தானே? மணிவண்ணன் இயக்கத்தில் வந்த திரைப்படம்.
2: இயக்கத்தில் மணிவண்ணன் இயக்கத்தில் வந்தது.
0: சரி. ஆனா இதுல நாம
2: நீங்க என்ன பாட்டு போட போறீங்க நான் சொல்லட்டுங்களா?
0: சொல்லுங்க.
2: விஜி அந்த பாட்டு தான் நீங்க போட போறீங்க, அது எனக்கு தெரியும். பாடல கரெக்டுங்களா மேடம்?
0: வேற ஏதாவது வேணுமா? போதும் அப்படிங்கிறீங்க. சரியா, நன்றி பங்கேற்றதற்கு. ஏங்க நம்ம நேயர்கள் வர, நீ என்ன பாட்டு போட போறீங்கன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாங்க, அதே பாடல் தாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கிற பாடல் இது. புலமை பித்தன் இயற்றியது. இளையராஜாவின் இசையமைப்பில் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து இடம்பெறுகிறது. கேட்டுருவோமா இந்த பாட்டை?

0: பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். பாடல்கள் கேட்டுட்டு இருந்தாலும் கூட இன்றைய நிகழ்ச்சியை மீண்டும் ஞாபகப்படுத்துக்கிறோம். இது ஒரு கேம் ஷோ மாதிரி தான். அதாவது இன்றைய நிகழ்ச்சியில் நாம் என்ன செய்துட்ருக்கோம் அப்படின்னா, உங்களுக்காக சில ஹின்ஸ் தரோம். அந்த ஹின்ஸ்லேருந்து என்ன பாடல் வலம் வரப்போகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 2952 0853 அல்லது 2838981 இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய நேயர்களுடைய பதிவுகள் சிலதை பார்த்துட்டு வந்துடலாம். மயிலை பட்டாபி அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. லோகநாதன் பிரேமா பாடல் வழங்கியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன போஸ்டரும் கொடுத்துருக்காங்க. சென்னை சிவராமன் நாகராஜனும் நமக்கு அன்னையர் தினம் அதுக்காக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், நீ கோரினால் பகுதி கடித மலர்கள் இல்லை ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மயிலை பட்டாபி அவங்க வந்து, நான் ஒரு மணிக்கு வருகிறேன், கலக்கல் விளையாட்டுக்கு வரவில்லை, ஒருவர் ஒரு தொலைபேசி நிகழ்ச்சிக்காக இருப்பதால் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து, நேயர் விருப்ப பாடலை தந்த மைக்கு நிலையத்தாருக்கும் ஆர்ஜேக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து நமக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மந்தைவெளி விநாயகமும் வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன போஸ்டரும் நம்ம கொடுத்துருக்காங்க. 9:30 ஒரு டிஃபன் அனுப்பியிருக்காங்க போல. பிரேமநாதன் பிரேம், அதாவது பிரேம்நாத் அவங்க வந்து கோயம்புத்தூர் 20 நமக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் ஒரு அழகான ரோஸ் அனுப்பியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி துள்ளல் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. முகமது மியான் அவங்க வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதையே வந்து சூளை ரீஜா மனோகரனும் எதிரொலிச்சிருக்காங்க. பிரபாகரனும் அதே மாதிரி, நேயர்களின் பங்களிப்போடு புதிய நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அடி ஆத்தாடி பாடல் சூப்பர் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கலக்கலாக தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், வந்தவர்களே வருவார்கள், திருப்பி திருப்பி பேசுவார்கள், நான் வரவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கம், வணக்கத்துடன் கலக்கல் அரங்கம் புதிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் அவங்க வந்து, ஆவ்சம் அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன மெசேஜ் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், புதிய நிகழ்ச்சியை வரவேற்கிறேன், முதல் பாடலே எங்கள் மகிழ்ச்சி வானத்தில் இறக்கை கட்டி பறக்க செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா, கண்டாஞ்சிமங்கலம் கிராமத்திலிருந்து, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி, கலக்கல் நிகழ்ச்சியை வரவேற்கிறோம், நிகழ்ச்சி மிகவும் அருமை, முதல் பாடலே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து, மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டிய நிகழ்ச்சி. ஆகையினால நேயர்களே, நீங்கள் பங்கேற்கலாம், வாருங்கள். 2952 0853 அல்லது 2838981 இணைப்பு எண் 044 2952 0853 2838 9871 முன்னாடி 044 இந்த எண்ணை இணைச்சிக்கங்க. நீங்கள் பங்கேற்க வாங்க, பங்கேற்று சிறப்பியுங்க.
1: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே லே ராமலட்சுமி.
0: நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம்
0: அண்ணா, நீங்க கொஞ்சம் உங்க ரேடியோ வால்யூம் முழுக்க ஆஃப் பண்ணிக்கங்க, ரொம்ப எக்கோ வருதுங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா ரேடியோவை?
2: ஆமாங்க.
0: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் காமராஜ்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமாபுரம், சென்னை ராமாபுரம்.
0: சென்னை ராமாபுரத்துல இருந்து பேசுறீங்க.
2: சரி, ஆனா சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம்.

0: குன்னத்தூர் கிராமம்.
1: ஓ, இங்கே தான் ஆனால் நீங்கள் செட்டில் ஆகிருக்கீங்க அப்படித்தானே?
0: இங்கே ஃபேமிலியோடு இருக்கோம்.
1: அப்புறம் என்ன, சரிங்க. உங்களுக்கு நான் குறிப்பு சொல்லட்டுமா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தாங்க, நீங்கள் சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து 1982 வெளிவந்த ஒரு திரைப்படம், சரியா? இந்த திரைப்படம் வந்து இதனுடைய இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இதுதான் முதல் திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் தான், இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு இதுதான் முதல் திரைப்படம், ஃபர்ஸ்ட் படம். அந்த இயக்குனருக்கு பல பரிமாணங்கள் உண்டு,
0: சரியா?
1: இதுதாங்க, ஏன்னா நான் கடைசியா சொன்னேங்க பாத்தீங்களா, அந்த இயக்குனருக்கு பல பரிமாணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி.
0: பாரதிராஜா தானே? பாரதிராஜா.
1: அவர் 1982 தான் முதல் படம் இயக்கினாரா?
0: ஏன்னா நான் பிறந்தது 80 தாங்க, 2 வயசு எனக்கு தெரியாது.
1: நாங்கள் இப்போ வந்து வயசை வச்சு கேட்கல, நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆனால் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரல, சரியா? இன்னொரு நேரத்தை கேட்டு பார்ப்போமா?
0: ஓகே, நன்றி.
1: நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழ். என்னாச்சு, நம்முடைய நேயர்கள் நீங்கள் இணைப்பில் வரும்போது இணைப்பில் இல்லாமல் இப்படி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், நமக்கு கேட்குறதுக்கே நல்லா இருக்காது. இது ரொம்ப சுலபங்க. வாங்க, உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒன்று ரெண்டு க்ளூ கூட தரலாம். என்னாச்சு?
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரு பேசுறீங்க?
4: ஹரி.
1: ஹரி ஐயா. ஹரி சார், சொல்லுங்க, கேட்டீங்களா?
4: கோழிக்கூது.
1: அப்படியா?
4: கங்கை அமரன்.
1: அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்ல போறீங்க? என்ன பாட்டு சொல்லிடுங்களேன், பாடி இருக்காங்க சாமுவேல், தீபன் சக்கரவர்த்தி மற்றும்
4: சுந்தர்ராஜன்.
1: கேட்டுக்குங்க. இல்ல, சாமுவேல், தீபன் சக்கரவர்த்தி,
4: சுந்தர்ராஜன்.
1: அவ்வளவுதாங்க, சூப்பர் போங்க. நன்றி. நம்முடைய நேயர்களுக்கு ஹிண்ட் எல்லாம் அவசியமே இல்லை, ஒரு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தா கூட அவங்க சொல்லிடுவாங்க. ஆமாங்க, கங்கை அமரன் அவங்க இயக்கிய முதல் திரைப்படம் கோழி கூவுது. 1982 வெளிவந்தது. இந்த படத்திலிருந்து நாம் இப்போது கேட்க போகிற பாடல் வந்து கங்கை அமரன் இயற்றிய பாடல், இளையராஜாவின் இசையமைப்பில் சாமுவேல், தீபன் சக்கரவர்த்தி, சுந்தர்ராஜன் இணைந்து பாடியிருப்பது. கேட்டுருவோமா?
5: சிப்பாயண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்ட

0: சரி, நிகழ்ச்சியில் வந்து பாடல்கள்லாம் நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்க அப்படின்றது உங்களுடைய பதிவுகள்லேருந்தே எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்காக சின்ன சின்ன ஹின்ஸ் தரோம். என்ன ஹின்ஸ் அப்படின்னா, அடுத்து நாங்கள் எந்த பாடலை வழங்க போகிறோம், அவ்வளவுதாங்க, ரொம்ப சுலபம். சரியா, அடுத்து என்ன பாடல் வழங்க போகிறோம், அதுக்கான ஹின்ஸ் என்ன அப்படின்னு நம்முடைய நேயர்கிட்ட சொல்லுவோமா? வணக்கம் வித் பாரதி தமிழ்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: கோயம்பேடுலேருந்து
1: பார்த்திபன். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஒரு நகைச்சுவை திரைப்படம் 1985 வெளிவந்தது. இந்த இயக்குனர் இருக்கார்ல, இந்த படத்தினுடைய இயக்குனர், அவருக்கு இது இரண்டாவது திரைப்படம். அதாவது ஒரு இயக்குனர், அவருடைய இரண்டாவது திரைப்படம் இது. இது வந்து ஒரு முழு நீள நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னே சொல்லணும். சூப்பர் டூப்பர் ஹிட். அன்னைக்கு வந்து அது அந்த நகைச்சுவையெல்லாம் இன்னி கூட நாம பார்க்கலாம், நல்லா இருக்கும். முழு நீள திரைப்படம் வந்து நகைச்சுவை
1: தான்.
0: நீங்க எல்லா பட பேரும் சொல்லிட்டு இருக்கீங்க. நோ நோ, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், திருப்பியே சொல்கிறோம், இப்படி வந்துட்டு டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் சசிகலா பேசுகிறேன்.
0: அம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: சைதாப்பட்டியிலேருந்து.
0: சொல்லுங்கம்மா, கேட்டிங்களா?
2: நான் லைன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: அதாவதுமா, இது வந்து ஒரு இயக்குனரனுடைய இரண்டாவது திரைப்படம்.
2: யாரோட?
0: ஒரு இயக்குனருடைய இரண்டாவது திரைப்படம்.
2: திரைப்படம்
0: முழு நீள நகைச்சுவை திரைப்படம், 1985 வெளிவந்தது. இந்த இந்த பட ஹிட்டு. அது இன்னொன்னு ஒரு சின்ன இது சொல்றேன், ரெண்டு ஜோடி நடிச்சிருப்பாங்க அதுல.
2: ரெண்டு ஜோடியா? கமல்?
0: இல்ல இல்ல இல்ல, அவங்க அப்படி வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஜோடிகள் கிடையாது அந்த காலகட்டத்தில். ஆனா நமக்கு தெரிஞ்சவங்க தான். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்.

0: சரி பரவாயில்ல, நம்ம இன்னொருத்தங்க கிட்ட கேட்டு பார்ப்போமா. நன்றி, வணக்கம். விவித் பாரதி தமிழ். மீராம்மா சொல்லுங்க.
1: ஊட்டி வரே உறவா?
0: அம்மா நம்ம வருஷம் என்ன சொல்லியிருக்கோம். நீங்க எப்படி 1960 போயிட்டீங்களேம்மா? கிடையாது கிடையாது, இந்த படம் உங்களுக்கு தெரிஞ்ச படம்
1: தான்.
0: பரவாயில்லம்மா, நன்றி. இது வந்து உங்களுக்கு தெரியும், நான் இன்னும் கூட க்ளூ தரலாம், ஆனா இதுவே இருந்தா நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டையில.
0: சொல்லுங்க ஐயா.
2: இன்னொரு
0: க்ளூ தரணுமா? ரெண்டு ஜோடி நடிச்சிருக்காங்கன்னு
2: சொன்னேனா?
0: கிடையாது, அதாவது ரெண்டு ஜோடி யாருன்னு சொல்லிட்டேனா நீங்க சொல்லிடுவீங்க. சரி, அதுல ஒரு ஜோடிய சொல்றேன் சரியா? பாண்டியராஜன். சரி, நான் வந்து ஜோடியை மாத்தி சொல்றேன். பாண்டியராஜன் சீதான்னு வச்சுங்களேன், இவங்க அந்த ரெண்டு ஜோடியில ஒரு, இவங்க ஜோடி கிடையாது, அவ்வளவுதாங்க. நான் இதை சொல்லிட்டா நீங்க சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அதுல பாடல் என்ன பாடல் அப்படின்னு சொல்லிடுங்க. இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல், வாலியனுடைய பாடல், என்ன பாடல்?
2: அவரை தனியா பாடப்பட்டா?
0: குழுவினரோடு.
2: நம்முடைய
0: நேயர்கள் வந்து எல்லாரும் சொல்றாங்க, ஆனா பாருங்க பாடலாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லை. அது எப்படிங்க, நம்ம நேயர்களுக்கு பாடல் கண்டுபிடிக்க முடியாம இருக்குமா என்ன? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம். மணிப்பாகம் கோபாலன். சேமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: காதல் கசக்குதையா
0: கலக்கிட்டீங்க போங்க, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாத பாட்டு உண்டா என்ன? கேட்டுருவோமா அந்த பாட்டை?
3: போடுங்க போடுங்க.
0: நன்றி.

என்ன நேயர்களே, இன்றைக்கி வந்து ஒரு புதிய நிகழ்ச்சி உங்களுக்காக. இன்றிலிருந்து கலக்கல் அரங்கம் அப்படின்னு உங்களுக்காக ஒரு கேம் ஷோ அமைத்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி போக போக, இன்றைக்கி ஒரு ஆரம்ப நாள் அப்படின்றதுனால இதை ஒரு பாடலோடு இசையோடு தொடர்பு படுத்தி உங்களுக்கு கேட்டிருந்தோம். ஆனால் இது துவக்கம்தான். இது வந்து அழகான ஒரு கேம் ஷோவாக உங்களுக்கு நிச்சயமாக நாள்தோறும் வலம் வரும். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று காலை வேளையிலேயே வந்து உற்சாகப்படுத்தி கொள்ளலாம் உங்களை அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் ஒரு நிமிடம் இருக்குது. ஆகையினால் நம்ம நம்முடைய நேயர்களுடைய பதிவுகள் சிலதை பார்த்துட்டு வந்துடலாம். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் அவங்க வந்து கலக்கலாங்க நிகழ்ச்சியை உற்சாகமாகவும் அழகாகவும் பங்கு பெற்ற நேயர்களை சுலபமாக பதிலளிக்க வைத்து அசத்துறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. முரளி அவங்க எங்கேருந்து, மாடம்பாக்கத்துலேருந்து, அவங்க வந்து ஆண்பாவம் படம் சரிதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபோன் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், ஆகையினால் இதில் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சி சூப்பர் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் இதில் பதில் சொல்லியிருக்காங்க, கோழி கோவுது கங்கை அமரன் படம் அண்ணே அண்ணே அப்படின்னு. ஹேமலதா அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் எல்லாத்துக்குமே பொதுவாகவே வந்து பதில் போட்டிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசனும் பதில் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம் தான், பாடல் தான், சுலபமாக இருக்கட்டும். என்றைக்குமே வந்து முதல் நாள் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு வைப்போம்ல, அதுக்காக தாங்க இவ்வளவு ஈஸியாலாம் அடுத்தடுத்த நாட்களில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சரியா?

இன்றைய கலக்கலரங்கம் இத்துடன் இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் 9:59, 45 நொடி. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் இடம்பெறும்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக தவேக தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இந்தியா டிரினிடா டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட

0: மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதன் மூலம் அவற்றை மத்திய அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 10:02 கடந்து போயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது அவங்களுடைய அந்த அன்பான முகம்தான். அம்மான்னு சொன்னாலே அன்பு, அரவணைப்பு, பாசம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நீங்கள் அன்பு அப்படிங்கிறதுக்கான எல்லா வார்த்தைகளையும் தேடி பிடிச்சிங்கன்னா கண் முன்னாடி நமக்கு வந்து நிற்கக்கூடியது அம்மாவாக தான் இருப்பாங்க. ஒவ்வொரு குட்டீஸ்க்குமே அம்மானா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்களோட சாக்லேட் வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டால் அம்மா தான் வேணும். பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாக்கா எல்கேஜி யூகேஜிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுது அடம் பிடிப்பாங்க. எதுக்கு அம்மாட்ட போகணும், அம்மாட்ட போகணும், விடு என்ன அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அன்பு முகம் நம்ம அம்மா. ஆரம்பத்தில் நம்ம எல்லாரும் குழந்தையாக இருக்கும்போது அம்மாவை தவிர நமக்கு வேறு எதுவுமே தெரியாது இல்லையா? அம்மா தான் நம்மளோட உலகமே. இன்றைக்கி கூட அம்மாவே நம்மளுடைய உலகம்னு நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்த எட்டி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம குட்டீஸ் எல்லாம் சின்ன சின்ன சிட்டுக்கள் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதில் அன்புள்ள அம்மா இன்றைக்கான டைட்டில் அதுதான். ரொம்ப சூப்பராக பேசியிருக்காங்க. அம்மா அப்படின்னு சொன்னால் பேசுகிறதுக்கு அவங்கக்கிட்ட வார்த்தையாக இல்லை. அற்புதமான தமிழில் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்காக ஒன்று ஒன்றா நான் ப்ளே பண்ண போகிறேன். நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. விவித் பாரதி தமிழ் FM 102.3 சின்ன சின்ன சிட்டுக்கள். உங்களோட நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு.

0: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஸ்விதா. நான் 3 வகுப்பு படிக்கிறேன். திருமலிசை உடையர் கோவில். அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். உலகத்திலே விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் அம்மாவின் அன்பு மட்டுமே நமக்காக தன் வாழ்நாளையே தியாகம் செய்து நாம் சோர்ந்து விழும்போது தாங்கி பிடிக்கும் அந்த மகாசக்திக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பளிக்கும் விபத் வரதுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.
1: ஹஷ்விதா ரொம்ப ரொம்ப அழகா அவங்களோட மழலையில அம்மாவுக்காக, அவங்களோட அம்மாவுக்காகவும் எல்லா அன்னையர்களுக்காகவும் அன்னையர் தின வாழ்த்துக்களோட அவங்களுடைய வாழ்த்தை ரொம்ப அற்புதமா பதிவு பண்ணிட்டாங்க. அப்படியே நீங்க கேட்க போறீங்க ராம் படத்துல இருந்து பாடல்.

0: 102 புலி 3 பாத்துக்கு இதான் தானு.
1: 102.3 பாத்துக்கு இதான் தானு.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது சின்ன சின்ன சிட்டுக்கள். இன்னைக்கு நம்ம குட்டீஸ் எல்லாரும் அம்மாவை பற்றி அவங்களுடைய அன்பான வார்த்தைகளை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அன்புள்ள அம்மா தான் இன்னைக்கான டைட்டில். நிறைய விஷயங்கள் கேட்க போறீங்க. எங்கேயும் போயிடாம தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்டுருங்க. இப்போ ஒரு சின்ன இடைவேளை. நேரம் 10:10.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
5: Yes, who is it?
6: Don.
0: 102.3
1: பாட்டுக்கு இதான் டான்.
2: சின்ன சின்ன சிட்டுக்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா யாரு அம்மாவை பத்தி என்ன சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள். என் பேர் ஜிதேந்திரன். நான் யூகேஜி பிஎஸ்எஸ்என் படிக்கிறேன். இன்னைக்கு நம்ம அம்மா பசி அம்மா பேர் வந்து வசுதானி. அம்மாவோட டாக்டர். அம்மா கையில என்ன பண்ணுவாங்க? நமக்கு நல்லது சொல்லுவாங்க. தப்பு பண்ணா கோவப்பட்டு தாங்க கண்டிப்பாங்க. அது நம்ம நல்லதுக்கான இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஜாலியாக வரலாமா, ஹாப்பியா இருக்கலாம். நம்ம பிடிச்சோன்னா வாங்கிட்டு வருவாங்க. ஏதாவது கேமுக்குனா விளாடுவாங்க. நம்மளுக்கு நல்லா அப்படின்னா சொல்லி தருவாங்க. எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா செல்லும் சங்கப்பட்டாணி. தங்க பொருளெல்லாம் கட்டி பிடிச்சி தொங்குவாங்க. அம்மா கிட்ட ஒரு மேஜிக் பவர் எனக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம எதாவது அடிபட்டா அம்மா உடனே ஒரு ஆபுஷ் அப்படி போட்டவொடனே சேரும். அம்மா தான் நமக்கு கடைய ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட்டு. எங்கள் அம்மாக்கும் உங்கள் அம்மாக்கும் இங்கே இருக்க எல்லாருக்கும்

0: அம்மாக்கும், எங்க அப்பாவோட அம்மா, எங்க அம்மாவோட அம்மா, எங்க கலர்ஸோட அம்மா, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்படின்னு எல்லா அம்மாவும் நல்ல பெரிய ஒரு பெரிய ரெட்டு கலர் ஹார்ட் அம்பன் இயர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஜிதேந்திரன். என்ன அருமையான ஒரு பேச்சு. அம்மானா என்ன அப்படின்னா, அந்த சாக்லேட் மட்டுமே கேட்க தெரிஞ்ச இந்த மனசுக்கு அம்மாவை பற்றி எவ்வளோ சொல்ல தெரிஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல. இதோடு நீங்கள் கேட்க போகிறீங்க அடுத்த பாடல், மன்னன் படத்துலேருந்து.

மன்னன் படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடின பாடல் கேட்டீங்க. வாணியோட வரிகளுக்கு இசை இளையராஜா. விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 10:10. 10:20.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு டான்
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல இது சின்ன சின்ன சிட்டுக்கள். அன்புள்ள அம்மா பற்றி நம்ம குட்டீஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பேசியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ யார் என்ன சொல்ல போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
4: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லயா கண்ணன். நான் 7ஆம் வகுப்பு அமிர்த வித்யாலயம் பள்ளியில் படிக்கின்றேன். அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். நான் இன்று என் அம்மாவை பற்றி பேச வந்துள்ளேன். எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. எங்கள் அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. அவங்க நைட்லாம் முழிச்சே இருப்பாங்க எனக்காக. எங்கள் அம்மா தான் எனக்கு உலகமே. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. நான் டாக்டர் ஆகி எல்லாருக்கும் இலவச மருத்துவம் கொடுக்கணும்னு அவங்க ஆசை இருக்குது. ஆனால் என்னோட ஆசை நான் ஒரு ஆர்மி ஆகணும்னு. அதனால் நான் ஆர்மி டாக்டர் ஆக போகிறேன்னு அன்னைய தினத்துக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு பரிசு கொடுக்க போகிறேன். நன்றி.
3: லயா ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கோலோடு நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம்.

0: பவித்ரா படத்துக்காக உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல் கேட்டீங்க. வைரமுத்தோட வரிகளுக்கு இசை ஏஆர் ரஹ்மான். பத்து மணி 27 நிமிஷத்தை கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது சின்ன சின்ன சிட்டுக்கள். அன்புள்ள அம்மா, அப்படி அந்த அம்மான்னு சொன்ன உடனேயே குழந்தைங்களுக்கு எவ்வளோலாம் எண்ணங்கள் வருது பாருங்கள். அதையெல்லாம் நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க சின்ன சின்ன சிட்டுக்களில். அடுத்ததாக யார் என்ன சொல்ல போகிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லட்சணியா பேசுறேன். நான் இப்போது நம்ம அம்மா பத்தி பேச போறேன். இன்னைக்கு என்ன நாள்? மதர்ஸ் டே. மதர்ஸ் டே அப்போ நம்ம அம்மாவுக்கு அம்மாவுக்கு பிடிச்சதை செய்வோம், அம்மாக்கு கிஃப்ட் வாங்கி தருவோம். அதை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். எங்க அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா தான் என்னை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க, என்னை கிளாஸுக்கு போய் விடுவாங்க. ஆட்டோமேனும் வருவாங்க. அப்படி ஆட்டோமேன் ஸ்கூலுக்கு விடும்போது வரல அப்படின்னா எங்க அம்மா தான் போய் விடுவாங்க. நாங்கள் ஸ்கூல்ல எங்க நைட் காலையில ஆட்டோமேட்டில் வருவாங்க. சாயந்தரம் வந்து அம்மா வருவாங்க. அம்மா வரும்போது அம்மானா ஜாலியா நின்று ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு ஜாலியாக அம்மா கூட ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் இருந்துச்சு ஜாலியாக விளையாட்டு வரலாம். ஆனால் ஆட்டோ அங்கிள், பஸ்ஸு, அப்பா அப்படின்னா உடனே கூப்பிட்டு வந்துடுவாங்க. நம்ம அம்மா தான் நின்று வெயிட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு வராங்க. எப்பவுமே நம்ம அம்மா கிட்ட பாசமாக இருக்கணும், அன்பா இருக்கணும். நம்ம அம்மா கிட்ட ரூல்ஸ் ரூடா பேசக்கூடாது. நம்ம அம்மா கிட்ட நம்மளே ரூல்ஸ் போடக்கூடாது. எப்பவுமே ஸ்கூல் ஓபன் மீட்டு அப்படின்னா எங்க அம்மா தான் வருவாங்க. எங்க அம்மா வந்து அப்பா வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டுவாங்க. ஆனா எங்க அம்மா தான் வந்து எல்லா டீச்சர்ஸையும் பார்த்து சைன் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அம்மா தான். அம்மா வயிற்றுல கூட நம்ம நின்று உட்காந்து நல்லா ஜாலியாக உதச்சிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வெளில வந்து கூட இப்போ லீவ் டைமில் ஐயோ போட்டு எல்லாரையும் பாடுபடுத்தும் எல்லா அம்மாவையும். ஆனால் எங்கள் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு என் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம்.
0: சூப்பர் லக்ஷன்யா, என்ன அருமையாக சொன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாவுக்கு ரூல்ஸ் போடக்கூடாது. சூப்பராக இருந்தது. லக்ஷன்யா மாதிரி இன்னும் நிறைய பேர் பசங்க, குட்டி பசங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்கலாம், எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க.

0: வலிமை படத்துக்காக சித் ஸ்ரீராம் பாடின பாடல் கேட்டீங்க. விக்னேஷ் சிவனோட பாடல் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. பத்து மணி 10:35 கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 சின்ன சின்ன சிட்டுகள் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புள்ள அம்மான்னு சொன்ன உடனே குழந்தைகள் எவ்வளோ உருக்கமாக பேசுகிறாங்க பாருங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே கண் கலங்கிற மாதிரி இருக்கு. அம்மாங்கிறது அது வெறும் வார்த்தை இல்லை, அது பெரும் உயிருக்கு நிகரான உணர்வு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குட்டீஸும் பேசும்போது கூட நம்மளால உணர முடியுது இல்லையா. அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பேரு காயல், நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எல்லா அம்மாவுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. எங்கள் அம்மா நல்லா என்னை பார்த்துக்குவாங்க. ஐ லவ் யூம்மா, ஹாப்பி மதர்ஸ் டேம்மா.
0: காயல், ஹாப்பி மதர்ஸ் டேம்மான்னு நீங்கள் சொன்னது எல்லாருக்குமே கேட்டுருச்சு. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சூப்பராக பேசுனீங்க, நன்றி.

0: 102.3 பாட்டுக்கு இதான்
1: பத்து மணி 39 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சின்ன சின்ன சிட்டுக்கள். அடுத்து யாரு? அன்புள்ள அம்மா. அம்மா பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தோகித் அரசன் திருமசை. இன்றைய தலைப்பு அன்னியர் தின சிறப்பு. அன்புள்ள அம்மா, அன்னியர் தின ஒவ்வொரு ஆண்டு மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை தாய்மார்களை போற்றும் வகையில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. உதிரத்தை உணவாக்கி உழைப்பை மூலதனமாக்கி ஓயாமல் உழைக்கும் அன்னையர்களுக்கு அன்னியர் தின நல்வாழ்த்துக்கள். உலகிலேயே நான் இளைப்பாற சுகமான இடம் என்றால் அது என்ன? தாய்மடிதான். வாய்ப்பு தந்த விவித் பாரதிக்கு நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப சூப்பரா பேசுனீங்க நீங்க. நான் இளைப்பாற எனக்கு சிறந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டா தாய்மடிதான். ஒரு அற்புதமான ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிருக்கீங்க. நிச்சயமாக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம யார்கிட்ட போய் நிற்க முடியும்? கடைசியாக நம்ம அம்மா கிட்ட தான். அம்மாவோட மடியில் அப்படியே ஒரு நிமிஷம் சாஞ்சிட்டோன்னா எல்லா கஷ்டமுமே நம்மளை விட்டு பறந்து போன மாதிரி ஒரு நம்பிக்கையை, ஒரு உணர்வை அது கொடுத்துரும் இல்லையா? சூப்பராக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்க போகிறீங்க அடுத்த பாடல் வாரிசு படத்துலேருந்து.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
0: அம்மாமா போதும்மா உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேன்னா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுடன் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி அன்புள்ள அம்மா அப்படின்னு நம்ம இந்த சின்ன சின்ன சிட்டுக்களுக்கு தலைப்பு கொடுத்தோன்னே நிறைய குட்டீஸ் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. அது பற்றியெல்லாம் ஃபேஸ்புக்கில் என்னென்ன பதிவுகள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டு தேவதை ஹஸ்விதா பங்கு பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அனைத்து சிட்டுக்களுக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு அடையாளப்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. குறிஞ்சாக்கேணி அசூர்தீன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. பிரபாகரன் சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அன்னையர் தினத்தை சிறப்பிக்கும் வகையில் மழலைகளின் குரலில் அவர்களின் சிறப்பை பகிர வைத்ததற்கு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றின்னு சூளையிலிருந்து ரிஜா மனோகரன், அன்னையர் தினத்தை முன்னிட்டு அன்னையரை போற்றி புகழும் நிகழ்வை கேட்டவுடன் என் தாயின் நினைவுகள் என் கண்களை குளமாக்கியது. உண்மைதானேங்க, எவ்வளோ பெரிய ஆளாயிட்டோன்னா கூட நமக்கு அம்மா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு உணர்வு இல்லையா? அப்படி இருக்கும்போது எத்தனை வயசுங்கிறதெல்லாம் நமக்கு அது மறந்து போயிடும். ஆனால் அம்மானு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளே அவங்கள பற்றினா அந்த அன்பான முகம், அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டது, நம்ம அம்மா கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக உணர்வோம் இல்லையா? அந்த உணர்வு நமக்கு

ஓ, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட கிடச்சி போயிடும். அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம், உற்சாகமான ஞாயிறு காலை வணக்கம், அன்னையர் தின வாழ்த்துக்கள். சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷயா மீனாட்சி, மணிநகரம் மதுரையிலேருந்து. சூழல்லேருந்து ரீஜா மனோகரன் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி சூப்பராக இருக்குங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு. சாந்தி ரமேஷ் சொல்லியிருக்காங்க, சின்ன சின்ன சிட்டுக்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அழகாக ஒரு போஸ்டர் பண்ணியே விவித் பாரதி தமிழ் எஃப்எம்க்கு அனுப்பிட்டாரு.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சின்ன சின்ன சிட்டுக்கள் கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் வீட்டு மழலைகள் ஹோகித் ஹஸ்விதா இருவரும் பங்கு பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது, வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமுல்லைசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ். கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அன்னையர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் பதிவு பண்ணியிருக்காரு. அம்மு அமுதா அவங்களும் அன்னையர் தினத்துக்காக ஒரு சூப்பரான போஸ்டர் பண்ணி போட்டு வாழ்த்தையும் அனுப்பிட்டாங்க. பி புஷ்பா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம் அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பதிவுகள் போட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன் அவரும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு.
1: Don.

ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில் வாலியோட வரிகளுக்கு கேக்கி பாடின பாடல் கேட்டிங்க. எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து. சின்ன சின்ன சிட்டுக்களில் அன்புள்ள அம்மா பற்றி குழந்தைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக அருமையாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம்.

0: ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்களும் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதந்தோறும் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவது, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குவது மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். புதிய அரசை அமைப்பதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் திரு என் ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா திருநாட் அண்ட் டொபாக்கோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆட்டம். நேரம் 11:02. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்க போறது என்றும் இனியவை. என்றுமே இனிய இனிய பாடல்கள், கண்டிப்பா காலத்தால அழிக்க முடியாத இசை, பாடலோட வரிகள் எல்லாமே கலந்தது தானே என்றும் இனியவையில உங்களுக்காக இன்னைக்கு அடுத்தடுத்து ரொம்ப ரொம்ப இனிமையான பாடல்கள் காத்துட்டு இருக்கு. முதலாவதா நீங்க கேட்க போற பாடல் என்றும் இனியவையில புதிய வார்ப்புகள் படத்துக்காக ஜென்சி பி வசந்தா ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல், கங்கை அமரனோட பாடல் வரிகளுக்கு இசை இளையராஜா.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். பதினோரு மணி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கீங்க. மயில் இந்த ஒரு உயிரினம் வந்து கவிஞர்களுக்கு அப்படி ஒரு பிடித்தது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த மயில்கிற பறவையை வர்ணிக்காத கவிஞர்களே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கவிதை எழுதுறவங்க இல்லை, நம்ம ஒரு 4 வரி இயற்கையை பற்றி யோசித்து எழுதணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல மயிலுடைய நடனமோ மயிலினுடைய அந்த அசைவு, அதனுடைய தோகையில் இருக்கக்கூடிய வண்ணங்கள், இப்படி பல விஷயம் எல்லாருக்குமே கண்ணை கவர்ந்த விஷயமாக தான் இருக்கும். மயில் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோன்னா மயிலையும் பெண்ணையும் ஒப்பிட்டு கவிஞர்கள் நிறைய பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலும் பூந்தளிர் படத்திலிருந்து உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியனோட குரலில் பஞ்ச அருணாச்சலம் அவர் எப்படியெல்லாம் இந்த பாடலில் மயிலை வர்ணிச்சிருக்காரு பெண்ணோடு சேர்த்து அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. இசை இளையராஜா.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்ட பாடல் பகலில் ஒரு இரவு படத்திலிருந்து. என்றும் இனியவையில் உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கண்ணதாசன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கீங்க. மெலடி அதுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்ச காலத்தை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இசைக்கு நிறைய பேர் ரொம்ப அபிமான விரும்பிகளாக இருக்காங்க. இன்னி கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம் எஸ் விஸ்வநாதனோட அந்த மெலடி உலகம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அப்படி ஒன்று ரெண்டு பாடல் கேட்டாலே எல்லா கஷ்டமும் பறந்து போன மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியவங்க தான் அதிகம். இப்போ உங்களுக்காக அதே மாதிரி ஒரு பாடல் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரே வானம் ஒரே பூமி படத்திலேருந்து ஜாலி ஆப்ரகாம் வாணிஜெயராம் ரெண்டு பேரும் இணைந்து பாடியிருக்காங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க என்று மினிய வயில. அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிற பாடல் ஊட்டி வரை உறவு படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். பதினோரு மணி 31 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரலில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் இருமலர்கள் படத்திலிருந்து பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். பிஎஸ் திவாகரோட இசையில நீங்க கேட்க போறீங்க பாடல் காட்டு ராணி படத்துல இருந்து. டி எம் சௌந்தரராஜன், ராணி இணைந்து பாடின பாடல்.

0: உலகம் முழுதும் தங்கத்தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன். அங்கம் முழுதும் தங்கத்தகடு மின்னிடக் கண்டேன். அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன்.
1: வண்டு பறந்து பூவிலிருந்து

உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். கண்ணி கண்ணி.

என்றும் இனியவை கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த பாடல், இது சத்தியம் படத்திலிருந்து. பி சுசிலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்க, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.

நெஞ்சிருக்கும் பறை படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடின பாடல் கேட்டீங்க. கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். என்று மினியவையில் நீங்கள் கேட்க போகிற நிறைவு பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில், டி வரதராஜனுடைய பாடல் வரிகளுக்கு இசை டி கே ராமமூர்த்தி. படம் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. இந்த பாடலோட உங்கள் எல்லார்கிட்டேயும் இருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: 102.3 பாட்டுக்கு இதான் டான்.
1: நேரம் நண்பகல் 12 மணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் எல்லாரும் விதவிதமான பாடல்கள் காலையிலிருந்து கேட்டுட்ருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் இப்போ வந்து ரெட்ரோ நேரம், இதுவும் கூட உங்களுக்கு பிடித்தமான நேரம் அப்படின்னு தெரியும். இந்த ரெட்ரோ நேரத்தை தொடர்ந்து பாடல் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் டெலிஃபோனில் அப்படியே உங்களுக்கு விருப்பமான பாடலை உடனடியாக கேட்டு ரசிக்கிற ஒரு நேரம் இந்த 2. இப்பொழுது முதல் 2 மணி வரை உங்களுக்காக இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்க இருப்பது
3: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரத்தின் முதல் பாடல் சௌந்தர்யமே வருக வருக. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரலில், வாலியின் வரிகளில், விஜயபாஸ்கரின் இசையமைப்பில்.

ரொம்ப ஒரு நல்ல பாட்டுங்க. இந்த பாட்டெல்லாம் வந்து கேட்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு ரம்யமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன செய்யலாம், எல்லா விதமான பாடல்களையும் கேட்கலாம், சரியா? அடுத்து நாம் கேட்க இருப்பது அக்கா. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருப்பது. கண்ணதாசன் இயற்று, எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் இடம்பெறுகிறது.

நேயர்கள்லாம் இப்போது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ கேட்டோம் பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த ஸ்வரங்கள் வந்து கேட்பதற்கு மிகவும் சுகமாக இருக்கும். சரி, இப்போது ஸ்வரங்கள் சுகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த தொகுப்பு இன்றைக்கி பாடல் தொகுப்பு எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது எம் எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு நினச்சாலே நமக்கு வந்து 1960களும் 1970களும் அதில் தான் ஹிட் சாங்ஸ் எல்லாம் நமக்கு நினைவிற்கு வரும் இல்லையா. அதுதான் யதார்த்தம். ஏன்னா அதெல்லாம் வந்து பசுமையான பாடல்கள், நம் நஞ்சை விட்டு நீங்காத பாடல்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் பாருங்கள், நம்ம அறியாத ஒரு விஷயம் இல்லை என்றால் நாம் அதை கொஞ்சம் கவனிக்க தவறிவிட்டோமோ, நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தோன்றுவது என்னன்னா, 1980களிலும் கூட எம் எஸ் விஸ்வநாதன் வந்து பல ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி சில ஹிட்ஸை தான் நாம் இன்றைக்கி உங்களுக்காக வழங்க போகிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் இதோ.

கேட்ட பாடல் வந்து பில்லா. இதை வந்து பலருக்கும் வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசையா அப்படின்னுட்டு. ஆமாங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பிலான படம் தான் இது. இதில் வந்து எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ நாம் கேட்டது மலேசியா வாசுதேவன் மாணி ஜெயராம் இணைந்து பாடியிருந்தது, கண்ணதாசன் இயற்றி இருக்கிற பாடல் இது. அடுத்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எல்லோருக்கும் பிடித்த பாடல், எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்காங்க கண்ணதாசன் வரிகளில் இந்த பாடல். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் 80களின் பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இந்த பாடல் குறிப்பாக நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடடா எஸ்பி பாலசுப்ரமணியம் நல்லா பாடுறாரா, எஸ் ஜானகி நல்லா பாடுறாங்களா, இசை நல்லா இருக்கா, பாடல் வரிகள் நல்லா இருக்கா, நம்ம கண்ணு முன்னால் கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் நிற்கிறாங்களா, எதை தான் பாராட்டுறதுங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பாராட்டிட்டு இந்த பாட்டை கேளுங்களேன்.

முடியும். தனன ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம்.

0: நேரம் 12:22 20 நொடி.
1: விவித் பாரதி தமிழோடும் உங்களோடும் இணைந்திருப்பது ஆர்ஜே ராமலட்சுமி.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
2: ரெட்ரோ நேரம்.
0: ரெட்ரோ நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தோட இன்னைக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள் தொகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் எஸ் விஸ்வநாதன் இவருடைய பாடல்கள், பல பாடல்கள் நமக்கு உடனடியாக டக்கு டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தாலும் கூட, 80களின் எத்தனை பாடல்கள் இவருடைய பாடல்கள் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் அப்படின்னு தெரில. ஆகையினால் இன்றைக்கி நாம் என்ன செய்திருக்கோம் அப்படின்னா, எம் எஸ் விஸ்வநாதனின்

இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது கிடையாது. இருந்தாலும் அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருந்தது. வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார்.

0: சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், ரெட்ரோ நேரம் பற்றிய நம்முடைய நேயர்களுடைய பதிவு அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபேஸ்புக் தமிழ் எஃப்எம் இதில் வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அக்கா பண்பாட்டில் இயேசுதாசும் வாணி ஜெயராமும் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஆரோக்கியமான போட்டியுடன் அப்படித்தான் அள்ளித்தளித்தனர். அக்காவாக நடித்த புன்னகை அரசிக்கு வாணியம்மாவின் குரல் வளம் என்னமோ மெத்த பொருத்தம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்கள். அதே மாதிரி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம். சூளை ரீஜா மனோகரன் ரெட்ரோ நேரத்திற்கு வாழ்த்துக்கள். வீரராகவன் பகல் பொழுது பன்னிரண்டு பாடல்கள் இனிமை தருவதுண்டு. பாங்குர தொகுப்பாளை நிகண்டு பரவசம் நேயர்களுக்கு வருவதுண்டு. பண்பலை 102.3 அதன் வளர்ச்சி கண்டு பற்பல அன்பர்கள் மகிழ்வதுண்டு. வற்றுதலோடு ரெட்ரோ நேரம் சிறப்பதுண்டு. பாசத்தோடு வீரராகவன் மாதவரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அரிதான பாடல் இதோ என் காதலி கண்மணி. தொடர்ந்து இதே போன்ற திரைப்பட பாடல்களை கேட்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். சிவசுப்பிரமணியம் கார்த்திகேயன் வாழ்த்துக்கள். செல்வகுமார் கேஎம்காரன் எம்ஜி செல்வகுமார் வணக்கம். பர்வதவர்த்தினி அவங்க வணக்கம் சொன்னதோட என்ன சொல்லியிருக்காங்க, ஒலிக்கும் பாடல்கள் அருமை அப்படின்னு ஒவ்வொரு பாட்டையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் ரசிச்சிருக்காங்க, அதனால் அவ்வளோ தூரம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாடல்களையெல்லாம் கேட்டு பல வருடங்கள் ஆனது சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அன்புராணி மதிய வணக்கம். மாலை மலர் மனதிற்கு பிடித்த பாடல் கேட்டு ரெட்ரோ இசையுடன் இணைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அன்னையர் தின வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கே எம் கர்ணன் எம்ஜி செல்வகுமார் இரவும் பகலும் விவித் பாரதியே இரவும் பகலும் எனக்கு உண்மையில் கண்ணோட்டம். ஹேமலதா ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜ் ஒரு சின்ன போஸ்டர் போட்டிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் ஒவ்வொரு பாடலுக்கும் தாங்கள் தரும் குறிப்பு விளக்கம் சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம் எம்எஸ்வி ஐயா அவர்களின் இசையில் உருவான 80களின் பாடல்கள் கேட்க அலாதியானவை. தீ படத்தில் ஐயாவுக்கு மனசு இருக்கு. வசந்தராகம் சிவப்பு மலர்கள் சவால் போன்ற பாடல்கள் படப்பாடல்களும் கேட்க இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இதில் நிச்சயமாக ஒரு 1-2 பாடல்களாவது இன்றைக்கி வரும்னு நம்பலாம். அதற்கு பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகன அள்ளி கோவில் கொட்டாய் தி கனகராஜ் ஜெயக்கொடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொன்னதோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வரும் அனைத்து பாடல்களும் மிக அருமை. சிவப்பு படத்திலிருந்து பாடலை நான் எதிர்பார்க்கிறேன். சிவப்பு படமா, ஓகே, சிவப்பு மலர்கள் நினைக்கிறேன். சரி, இணைந்துள்ளே நிகழ்ச்சியோடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் ரெட்ரோ சாங் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. முரளி அவங்க அயன்பாக்கத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் 80களில் மட்டுமல்ல என்றுமே மெல்லிசை மன்னர் தான். உதாரணம் சிப்பி இருக்குது பாடலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர் 20 பெரியநாயக்கம்பாளையத்திலிருந்து மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களின் பாடல்களை மகிழ்வுடன் கேட்டு ரசித்து வருகிறோம். மாலை மலர் பந்தலிட்ட பாடல் மனதை கவர்ந்தது. அது மாதிரி சரவணன் ராமலிங்கம் அவங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து நமக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இன்றைக்கி நம்முடைய பாடல் தொகுப்பு எப்படி இருக்க போகிறது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா, எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் 80களின் திரை இசை பாடல்கள்.
1: 1, 2, 3, 4.

சிம்லா ஸ்பெஷலில் எஸ்பி பாலசுப்ரமணியத்தில் என்ன சொல்ல அவருடைய குரலில் இருக்கிற ஆழம், அந்த வருத்தத்தை கொண்டு வருகிற விதம் வாலியின் பாடல். இதை தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது டி எம் சவுந்தரராஜன், கேஜே யேசுதாஸ் இணைந்து பாடியிருப்பது, கண்ணதாசன் இயற்றி உனக்காக நான் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 12:39:50. இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்திகள் இடம்பெறும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப்பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
1: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை

கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேகா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும் தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும் சொற்களை அமைக்கவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகள்

0: ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3.

சரணாலயம் திரைப்படம். இந்த பாட்டை நமக்கு கேட்கும்போதெல்லாம் வந்து அதில் வந்து நான் நேரடியாக சொல்ல அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியன் சொல்லுகிற வார்த்தைகளும், பி சுசீலா வந்து நான் நாணம் இல்லாதவள் அல்ல அப்படின்னு முடிக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த பாடல் வரிகள் தான் அது அந்த அந்த ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் முடியும் போது அழகு சேர்க்குதோ அப்படின்னு நினைக்க தோணும். இன்றைய நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து நாம் வழங்கிட்டிருக்கிற பாடல்கள் 80களின் பாடல்கள், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில். அந்த வரிசையில் அடுத்து நாம் தரப்போகிற பாடல்தான் இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிற பாடல். சவால் திரைப்படத்தில் மீண்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவின் குரலில் கேட்டுருவோமா?

0: கேட்ட பாடலோடு ரெட்ரோ நேரம் இனிதே நிறைவு பெறுகிறது.
1: ரெட்ரோ நேரம்.
0: நிலையத்தில் நேரம் ஒரு மணி.

0: தி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்க இருப்பது
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் கேட்ட அதாவது விரும்பிய பாடலை விரும்பிய உடனே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அந்த பாடல் வழங்கப்படும். நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 295-2-0853 அல்லது 2-8-3-8-9-8-7-1 04-4 இந்த முன்னிணைப்பு எண்ணையும் இணைத்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் முதல் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
3: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில பேசுறோமா?
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
3: இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னையர் தினம், அம்மாக்காக நான் பாட்டு கேக்குறேன். இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சது எங்க அம்மா, ரொம்ப
1: சூப்பர்.
3: அதுக்காக இந்த வியாபாரி படத்துல இருந்து ஹரிகரன் சார் பாடியிருப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்கு.
4: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா.
3: அந்த பாட்டு போடுங்க. தேங்க்யூ சோ மச்.
1: போட்டுடலாம். நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
3: தேங்க்யூ.

0: பணம் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் நமக்கு தந்துடாது இல்லை. சரி, நம்முடைய அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம், வாங்க சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: சங்கர்
0: சொல்லுங்க.
1: எனக்கு ஈரமான ரோஜா படத்துல இருந்து வாவா அண்டே பூஜை உண்டு, ஜெயசஸ்பன்.

0: நிச்சயமா ரொம்ப நாள் ஆனதுனால இப்ப கேட்க பிரியப்படுறீங்க இல்லையா?
1: ஆமா,
0: இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
1: நன்றி மேடம்.

0: நம்முடைய நேயர்கள் வந்து பாட்டை எப்படியெல்லாம் தேர்வு செய்கிறாங்க பாருங்கள். இந்த பாட்டை நாங்கள் ரொம்ப நாள் கேட்கலை, ஆகையினால வழங்குங்க, சிறப்புங்க. சரி, நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: திருநந்தியூர் கணபதிங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: முதல்ல அன்னை தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறேங்க எல்லாருக்கும்.
0: ஓகே, நன்றி.
1: மன்னன் படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை அந்த பாட்டு.
0: அந்த பாடல் கேட்கலாம், கொஞ்சம் காத்துட்டு இருங்க, சரியா?
1: ஓகே, நன்றி.

நேயர்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு. அதாவது, நாம் வந்து இன்றைக்கி சொல்லியிருந்தோம், நம்முடைய நிகழ்ச்சிகளில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி காலையிலே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, 9 மணிக்கு ஒரு சின்ன மாற்றம் இருந்தது. அதே போல் இன்றைக்கி 3 மணியிலிருந்து 4 மணி வரை வர்ணஜாலம் என்கிற தலைப்பில் அழகான பாடல்கள் இடம்பெறும். அது மாதிரி பார்த்திங்கன்னா 4 மணியிலிருந்து 5 மணி வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ வந்து இன்று 4 மணியிலிருந்து 5 மணி முதல் இடம்பெறும். ஸோ இப்போது 4 மணியிலிருந்து 5 மணி வரை நிகழ்ச்சி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி 3 மணியிலிருந்து 4 மணி வரையும் வர்ணஜாலம் என்கிற தலைப்பில் அழகான பாடல்கள் உங்களுக்கு இடம்பெறும். சரி, இப்போது நம்முடைய நேயர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2952-0853 அல்லது 2838-9871 முன்னால் 044 இந்த எண்ணை இணைச்சிக்கங்க. உடனடியாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடலை கேட்டு ரசிக்கலாம். இப்பொழுது நம்மோடு பங்கேற்கும் நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருமா பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
2: படம் வந்து அனிமே பெண் மேடம். பாடல் வந்து 1000 நிலவே வா மேடம். அந்த பாடல் மேடம்.
0: ஓகே, வழங்கிடலாமா உங்களுக்காக? நன்றி
2: நன்றி மேடம். நன்றி.

0: வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
1: அடாடா, என்னாச்சு? லைனில் வந்தாங்க போயிட்டாங்க. சரி, இந்த பாடலை கேட்டுருவோமா நம்ம?

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ். வணக்கம்
2: மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சிங்கப்பெருமாள் கோவில தியாகராஜன்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
2: மேடம்? அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிற படத்துல இருந்து தேவை இந்த பாவை மேடம்.
1: ஓகேங்க, அந்த பாடல் உங்களுக்காக இதோ வந்துட்டே இருக்கு.
2: ஆமா மேடம், ரேர் சாங், ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு விவித் பாரதியில கேக்குறப்ப மகிழ்ச்சி.
1: ரொம்ப அரிதான பாடல், ரொம்ப நாளாச்சு. இரண்டு காரணங்களுக்காக இந்த பாட்டை கேக்குறீங்க, இதோ உங்களுக்காக.
2: தேங்க்யூ மேடம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ். இது 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பாடலை உடனடியாக கேட்டு ரசிக்க வேண்டும் என்று விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். 2952-5803 அல்லது 2838-9871 இதனுடன் 044 என்ற முன் இணைப்பு எண்ணையும் இணைத்து தொடர்பு கொள்ளவும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்பொழுது பங்கேற்க இருக்கும் நேயர் யார்? வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: பொன் கதிர்வேல் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: 1000 ஒரு படத்துல இருந்து ஓடும் மேகங்களே அந்த பாட்டு மேடம்.
0: வழங்கிடலாமா?
2: ரொம்ப நன்றி மேடம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
3: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ்.
4: வணக்கங்க.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேங்க.
3: சொல்லுங்க.
4: அனைத்து அன்னியர்களுக்கும் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள்.
3: ரொம்ப நன்றி, சொல்லுங்க.
4: இப்ப எங்க ஏரியால பாத்தீங்கன்னா வெயில் போய் மழை அப்படி லைட்டா மழை பிடிக்குது, மனசுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. இந்த மூட்லயே மெர்சல் படத்துல இருந்து ஒரு அருமையான பாட்டு.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ்.
1: வணக்கம் மேடம். மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க.
1: எனக்கு காவல்காரன் படத்துல இருந்து நினைத்து வந்தாய் 100 வயது பாடல்.
0: சரி, அந்த பாடல் வழங்கலாம், ஆனா கொஞ்சம் காத்துட்டு இருங்க, சரியா? நன்றி.
1: நன்றிங்க.

உங்களுடைய நேயர்கள் எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இந்த காலகட்டத்து பாடலெலாம் கிடையாதுங்க, லேட்டஸ்ட் பாடல்லேருந்து பழைய பாடல்கள் வரை பலவிதமான காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்களை தங்களது விருப்பமாக கேட்டு ரசித்தாங்க. அந்த அவங்க கேட்டவங்க மட்டும் கிடையாது, நாம் கேட்டுட்டு இருந்தோம் பார்த்திங்களா வானொலி வழியாக, நம்மளும் நிச்சயமாக எல்லா பாடல்களையுமே ரசிச்சிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய நேயர்கள் சிலருடைய பதிவுகளை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். திருமழிசை அஸ்வினி நாகராஜ், ஆளப்போறான் தமிழன் பாடல் சூப்பர், பாடலை கேட்ட நண்பர் அவர்களுக்கும் வழங்கிய நிலையத்தாருக்கும் நன்றிகள். தேவராஜ், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தங்களுக்கு நன்றி. வீரராகவன் பாடல் உங்கள் சாய்ஸ், ஆரம்பமே அசத்தல், அதில் அன்னை பெருமை அடக்கம், அடுத்து வந்த வாழா வா வா அன்பே, அதில் வசந்தம் வந்தது, அடுத்தடுத்து அனைத்து கீதங்களும் அம்மாவின் பாசப்பிணைப்பு ராகங்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு மாதவரத்திலிருந்து வீரராகவன் குறிப்பிட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்க வந்து பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எஸ் பழனி நமக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒரு இது மட்டும் அனுப்பியிருக்காங்க, வணக்கம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரம், இன்றைய ரெட்ரோ கலகலப்பு, இனிய பாடல்கள் தரும் தொகுப்பு, இதனை தொகுத்தளித்த வனப்பு, நண்பர்கள் அருமை தரும் பாடல், நண்பர்கள் செல்வகுமார் மற்றும் புரசை சவுந்தரராஜனுடன் செவி மகிழ கேட்டு வருகிறோம். சவுந்தரராஜன் தீக்கரம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், அவங்க வணக்கம் சொன்னதோடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் 80கள் பட பாடல்களில் இருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தேன், மனது இதமாக இருந்தது. முக்கியமாக சிமிலா ஸ்பெஷல் படத்திலிருந்து பாடல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேட்டதற்கு அருமையாக இருந்தது. பர்வதவர்த்தினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அருமையான பாடல்கள், வறுமை நிறம் சிவப்பு படத்தில் ஒலித்த பாடல், அதுக்கடுத்தது எண்ணி இருந்தது ஈடேற அந்த 7 நாட்கள் பாடல், உனக்கென்ன மேலே நின்றாய் அந்த பாடல், எல்லாமே மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினியின் ஆகிற

0: ராஜ் அவங்க வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் நாங்களும் இணைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த திரைப்பட பாடல்களில் எங்களை அடிக்கடி முணுமுணுக்க செய்த பாடல் இமைத்தொட்ட பாடல்தான், என் நண்பனை நினைவுகூறும் பாடல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய நேயர்கள் எல்லாருமே எல்லா பாடல்களையுமே ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதுவரை நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

இதயத்தில் நேரம் 1:59:40. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும். நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் RJ ராமலக்ஷ்மி.

0: Russian President Vladimir Putin says Ukraine conflict may be nearing an end. And in Archery World Cup, Indian women's recurve team clinches gold, defeating host China in a shoot-off in Shanghai. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 2:15. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். நான் ஆர்ஜே யுவராஜ். ஆமாங்க, எங்கள் ஸ்டைல் அப்படின்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் நிறைய பாடல்களை கேட்க போகிறோம். அந்த பாடல்கள் எல்லாமே ஒரு தலைப்பை ஒட்டியதாக இருக்க போகுது. அது என்ன தலைப்புன்றதை இந்த பாட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன்.

மழை திரைப்படத்திற்காக சித்ரா, ரகிபாலம், கல்பனா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல்தான் அது. வைரமுத்து வரிகளுக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத். கொளுத்தும் வெயிலில் மழை பாட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு விபிடியோட ஸ்டைலில் மழை சம்மந்தப்பட்ட பாடல் தான் கேட்க போகிறோம். என்னதான் அக்னி வெயில் ஆரம்பித்து வெயில் அடித்தாலும் கடந்த இரண்டு நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் நாம் இன்னைக்கு மழை சம்மந்தப்பட்ட பாடல்களை ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்கலாம்.

ஈரம் திரைப்படத்திற்காக அந்த ஒரு பாடலை கேட்டோம். ரஞ்சித் பாடிய பாடல் இது. விவேகாவின் வரிகளுக்கு இசை தமன். எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடலும் இதே மாதிரி மழை சம்பந்தப்பட்ட பாடல் தான். அது என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, பையா திரைப்படத்திற்காக ராகுல் நம்பியார் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

நேரம் 2:31. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் மழை சம்பந்தப்பட்ட பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் பார்த்திங்கன்னா, உள்ளம் கேட்குமென்ற திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

தக் லைஃப் திரைப்படத்திற்காக தீப் ஆடிய பாடல் அது. சிவா ஆனந்த் வரிகளில், இசை ஏ ஆர் ரமான். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைலில் மழை சம்பந்தப்பட்ட பாடல்களை தான் நாம் கேட்டுட்ருக்கோம். நேரம் 2:40 ஆயிட்டுருக்கு. நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்

வெப்பம் திரைப்படத்திற்காக மழை வரும் நேரம்ன்ற பாடல் அது. சூசான் பாடிய பாடல் நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஜோஷ்ருவா ஸ்ரீதர். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்

என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக கார்த்திக் மற்றும் எம்சி ஜேஸ் இணைந்து பாடிய பாடல் அது. தாமரையின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட இறுதி பாடல் என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரக் கனவு திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இது. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: 102.3 FM. நேரம் 2:55. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டம் என்பது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள மகப்பேறு நலத்திட்டமாகும். இது கடந்த 2017 இந்தியா முழுவதும் தொடங்கப்பட்டது. கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய் மற்றும் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கும், ஊதிய இழப்பு ஏதேனும் இருந்தால் இழப்பீடு வழங்குவதற்கும் நிதியுதவி வழங்குகிறது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்காக மத்திய அரசின் இந்த திட்டம் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெண்களுக்கு மகப்பேறு சலுகைகளை வழங்குகிறது. இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் முதல் 2 குழந்தைகளுக்கு மகப்பேறு சலுகை வழங்கப்படுகிறது. முதல் குழந்தைக்கு பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டத்தின் கீழ் 2 தவணைகளில் 5,000 ரூபாய் மகப்பேறு சலுகையாக வழங்கப்படுகிறது. மேலும் பயனாளி பிரசவத்திற்கு பிறகு ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் மகப்பேறு சலுகைக்கான அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி பண ஊக்கத்தொகையை பெறவும் உரிமை உண்டு. இதனால் சராசரியாக ஒரு பெண்ணுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். இரண்டாவது குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் 1 தவணையில் 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேலும் மிஷன் சக்திக்கான புதிய வழிகாட்டுதல்களின்படி இந்த திட்டம் செயல்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான தகுதிகள்: விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 19 வயது நிரம்பியவராகவும் கர்ப்பிணி பெண்ணாகவும் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வேலையில் இருப்பவராகவும் கர்ப்பம் காரணமாக ஊதிய இழப்பை சந்திப்பவராகவும் இருக்க வேண்டும். தகுதியுள்ள பயனாளிக்கு குழந்தை பிறந்த 270 நாட்களுக்குள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம். ஒரு பயனாளி தனது 2வது கர்ப்பத்தில் இரட்டையர்கள் 3-4 குழந்தைகள் பெற்றெடுத்தால், 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தையாக இருந்தால் பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டம் 2.0 விதிமுறைகளின்படி 2வது பெண் குழந்தைக்கு ஊக்கத்தொகை பெறுவர். பட்டியல் பிரிவினை சார்ந்த பெண்கள், 40% அல்லது அதற்கு மேல் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்கள், BPL ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பெண்கள், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகள், ஈஸ்ரம் அட்டை வைத்திருக்கும் பெண்கள், கிசான் சம்மான் நிதியின் கீழ் பயனடைந்த பெண் விவசாயிகள் ஆகியோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையோர் ஆவர். இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற பயனாளிகளின் கணவரின் ஆதார் அட்டை கட்டாயம் இல்லை. மத்திய அரசு அல்லது மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் வழக்கமான வேலையில் உள்ள அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பிரதம மந்திரி மாத்ர வந்தனா திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற முடியாது. விண்ணப்பிக்கும் முறை பற்றி தெரிந்து கொள்வோம். அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான https://pmmvy.wcd.gov.in/ என்ற இணையதளத்தில் குடிமகன் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். மொபைல் எண்ணை உள்ளிட்டு சரிபார்க்க வேண்டும். பின்னர் முழு பெயர், மாநிலம், மாவட்டம், பகுதி, தொகுதி, கிராமம் மற்றும் பயனாளியுடனான உறவு போன்ற விவரங்களை உள்ளிட வேண்டும். பின்னர் கணக்கை உருவாக்கு என்கிற பொத்தானை கிளிக் செய்யவும். கணக்கு உருவாக்கப்பட்டவுடன் வலைதளத்தின் பிரதான முகப்பு பக்கத்தில் உள்ள உள்நுழைவை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது பயனர் ஐடி, கடவுச்சொல் மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றிகரமான உள்நுழைவுக்கு பிறகு தரவு உள்ளீடு, அதனை கிளிக் செய்து பயனாளி பதிவு என்ற விருப்பத்தை தேர்வு செய்யுங்கள். இப்போது பயனாளி பதிவு பக்கத்தில் அனைத்து விரிவான தனிப்பட்ட விவரங்களையும் உள்ளிட வேண்டும். ஆன்லைன் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி தொகுதி நிலை அதிகாரியின் ஒப்புதலுக்கு பிறகு நிதி நேரடியாக பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடி பயனாளி பரிமாற்றம் மூலம் வரவு வைக்கப்படும். பயனாளிக்கு அவர்களின் ஆதார் அட்டை, வங்கி அஞ்சலக கணக்கு விவரங்கள், மொபைல் எண், தகுதி சான்று, ANC தேதி, குழந்தை பிறப்பு சான்றிதழ், குழந்தை நோய்

தடுப்பு விவரங்கள் போன்ற ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் விவரங்களுக்கு https://pmmvy.wcd.gov.in/ என்கிற இணையதளம் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேரம் சரியா 3 மணி ஆயிட்டு இருக்கு. இது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு 2K சாங்ஸை தான் கேட்க போகிறோம். அதாவது 2000 அப்புறம் வந்த திரைப்படங்கள்லிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஒரு நாள் ஒரு கனவுன்ற திரைப்படத்திற்காக சோனு நிகம் பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ இணைந்து பாடிய பாடல். யுகபாரதியின் வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

0: நேரம் 3:10. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000 வருடம் அந்த வரிசையில் வந்த பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்து ஒற்றன் திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம் மற்றும் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இணைந்து பாடிய பாடல். பாவிஜயின் வரிகளுக்கு இசை பிரவீன் மணி.
1: பாண்டு பேபி.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் சத்தம் போடாதேன்ற திரைப்படத்திற்காக அட்னான் சாமி மற்றும் யுவன் சங்கர் ராஜா இணைந்து பாடிய பாடல் இது. நாமுத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

நேரம் 3:35. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்துடன். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000ஸ்க்கு அப்புறம் வந்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் புன்னகை தேசம்ன்ற திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். இது ரவிசங்கர் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: டான்.
3: வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பேச்சுலர் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடிய பாடல் இது. ஸ்வாகதா கிருஷ்ணன் அவங்களோட சேர்ந்து நிதிஷ் வரிகளுக்கு

நேரம் 3:45. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். நான் நார்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பூ திரைப்படத்திற்காக எஸ் மிருதுலா, ஸ்ரீமதி மற்றும் பார்த்தசாரதி இணைந்து பாடிய பாடல். நாமத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை எஸ் எஸ் குமரன்.

அந்த ஒரு கலகலப்பான பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல். அகத்தியன் வரிகளுக்கு இசை தேவா.

0: 102 புலி 3 பாட்டுக்கு தான் தானு
1: 102.3 பாட்டுக்கு இதான் டானு.
2: நேரம் 3:55. வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நம்ம 2000 மற்றும் அதற்கு அடுத்த வந்த வருஷங்களோட திரைப்பட பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பார்த்திங்கன்னா, தர்பார் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்து பாடிய பாடல் அர்ஜுன் சாண்டியோட இணைந்து விவேக் வரிகளுக்கு இதுவும்

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 78 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 4:02 கடந்து போயிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாம் இன்னைக்கு விளையாட போகிற விளையாட்டு பார்த்திங்கன்னா பாட்டு புதிர். நீங்கள் இந்த ப்ரோக்ராம் முதல் முறையாக கேட்குறீங்கன்னா பாட்டு புதிர் பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். பாட்டு புதிர்ன்றது ஒரு பாடலோட சரணத்தில் வர வரியை நான் சொல்லுவேன், அது எந்த பாடல் அந்த பாடல் பாடலோட முதல் வரியை நீங்கள் சொல்லணும். விளையாட தயாரானீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-08-53, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி முதல் பாடல்.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட முதல் நேயர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். விவித் பாரதி தமிழகம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? டெய்லர்ஸ் ரோட்ல இருந்து ராஜேந்திரன் சார். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி விளையாடுறதுக்கு தயாரா?
1: நான் ரெடி.
0: முதல் பாடலோட சரணம் பாத்தீங்கன்னா,

0: ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலோட சரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை நீலத்தை ஒரு வார்த்தை நாணத்தை, தாங்காமல் விழுந்தேனே தூங்காமல் வாழ்வேனே. இந்த பாடலோட முதல் வரிய கண்டுபிடிங்க.
1: பழைய பாடல்ல சொல்லுவா புது பாடல்ல சொல்லுவா?
0: இந்த பாடல் கொஞ்சம் புது பாடல் தான். நான் சொல்ற பாட்டு எந்த பாட்டு, அந்த பாட்டோட முதல் வரிய தெரிஞ்சா நீங்க சொல்லலாம்.
1: மறுபடியும் அந்த வரிகளை சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா. ஒரு பார்வை நீலத்தை ஒரு வார்த்தை நாணத்தை, தாங்காமல் வீழ்ந்தேனே தூங்காமல் வாழ்வேன். தெரியலீங்களா? பரவாயில்ல, அடுத்த வாட்டி மறுபடியும் முயற்சி பண்ணுங்க.
1: சரிங்க,
0: இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க சார், நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: கலா பேசுறேன்.
0: மேடம் என்ன வரி கேட்டிங்களா?
2: புது படம் சார் நடிச்சிருக்கு, படம் அது அது தனுஷ்
0: நடிப்பாங்க. இல்லை மேடம், அந்த படம்
2: இல்லை.
0: ஓகே, லைனில் வந்து அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ சார்.
0: ஓகே மேடம். ஸோ இந்த படல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது படம் தான். நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த படத்தில் ஒரு ஹீரோ அறிமுகமாயிருப்பாரு.

0: உன்னாலே உன்னாலே என்ற திரைப்படத்திற்காக கார்த்திக் கிருஷ் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் அது. பா விஜயின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை விளையாடிட்டு இருக்கோம். நான் ஆர்ஜே யுவராஜ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. அடுத்த நேயர் வணக்கம். விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார். நான் ரதி பாலாஜி பேசுறேன். எனக்கு கொஞ்சம் பழைய பாட்டா கொடுங்க.
0: கொஞ்சம் பழைய பாட்டுங்களா? சரி, இது ஆக்சுவலா பழைய பாட்டு தான். இது தெரியுதா பாருங்க. சந்திர சூரியர் எழுகையிலே உன்முக ஜாடைகள் தெரிகிறது, பூமியில் இரவு வருகையிலே அழகிய கூந்தல் சரிகிறது. இந்த படம் இந்த ஹீரோக்கு முதல் படம்.
1: இல்ல சார்,
0: அப்படிங்களா? சரி, இது வந்து விஷாலோட முதல் படம். நடிகர் விஷால் இருக்காருங்களா, அவரோட முதல் படம்.
1: காதல் காதல்னு ஒரு படம் வந்தது. அது அதுல அந்த நான் பாட்டு ஞாபகம் இல்லையே.
0: இல்ல, அந்த பாட்டு இல்ல. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து சொல்லுங்க?
2: கொசப்பேட்டை டோபிகனாவில இருந்து ராஜேந்திரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராஜேந்திரன் சார், அது என்ன பாடல் வரி வரிகளை கேட்டீங்களா, இல்ல நான் திரும்பி ஒரு வாட்டி சொல்லவா?
2: திரும்ப ஒரு வாட்டி சொல்லுங்க சார்.
0: சந்திர சூரியர் எழுகையிலே உன்முக ஜாடைகள் தெரிகிறது, பூமியில் இரவு வருகையிலே அழகிய கூந்தல் சரிகிறது. இந்த பாட்டுக்கு நான் க்ளூவும் கொடுத்துட்டேன். நடிகர் விஷாலோடைய முதல் படம் இது.
2: சாரி சார், எனக்கு சரியா ஞாபகம் வரல சார்.
0: அப்படிங்களா? சரி, ஓகே.
2: ஆமா, ஓகே.
0: அழைத்ததற்கு நன்றி.

நேரம் 4:25. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பாட்டு புதிர் விளையாடிட்டுருக்கோம். ஒரு பாடலின் சரணத்தில் வர வரியை நான் சொல்லுவேன், அந்த பாடலோட முதல் வரி இல்லை அந்த பாடல் என்னன்னு நீங்கள் சொல்லணும். இந்த விளையாட்டு என் கூட நீங்கள் விளையாட தயார்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்

0: 2 9 5 2 0 8 5 3 மற்றொரு எண் 2 8 3 8 9 8 7 1. வெளியூர் நேயர்கள் 0 4 4 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கோங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் சார். வாழ்க்கைகள் காமராஜ்.
0: ஹலோ, விளையாட தயாரா சார்?
1: திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: சொல்லுங்க காமராஜ் சார், பாட்டு புதிர் விளையாடலாமா?
1: போடுங்க சார்.
0: ஓகே. வாசல் கதவை யாரோ தட்டு மோசை கேட்டால் நீதான் என்று பார்த்தேனே சகி, பெண்கள் கூட்டம் வந்தால் எங்கே நீயும் என்று இப்போதெல்லாம் தேடும் எந்தன் விழி.
1: இது வந்து புதுப்படம் நினைக்கிறேன்.
0: இது 2005 டைம்ல வந்த பாடல்
1: தான்.
0: 2000 இடைக்கால பாடல்கள் இல்லையா? சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி மறுபடியும் கால் பண்ணி ட்ரை பண்ணுங்க சரிங்களா? அழைத்ததற்கு நன்றி.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். யார், எங்க இருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், நல்லமா இருக்கேங்க சார். உங்களோட பேசுறது
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
2: உங்களோட வாய்ஸ் வந்து நரேன்குமார் சார் மாதிரியே இருக்கு, அவர் பேசுற மாதிரியே இருக்கு, ஆர்ஜே நரேன்குமார்.
0: அப்படிங்களா, சரி நான் அவர் வந்தா சொல்றேன். ரொம்ப நன்றி. பாடல் வரி கேட்டிங்களா?
2: அது தாமிரபரணியா?
0: இல்ல, வாசல் கதவை யாரோ தட்டும் மோசை கேட்டால் நீதான் என்று பார்த்தேன் அடி சகி, பெண்கள் கூட்டம் வந்தால் எங்கே நீயும் என்று இப்போதெல்லாம் தேடும் எந்தன் விழி. தெரியலீங்களா?
2: தேங்க் யூ, தேங்க் யூ சார். உங்ககிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷமா எனக்கு. நன்றி,
2: மகிழ்ச்சியா இருக்கு, கேட்டு ரசிக்கிறோம். தேங்க் யூ சார், தெரிஞ்சுக்கிறோம்.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து?
3: திருநெல்வேலி, கணபதி சார்.
0: கணபதி சார், பாடல் வரி கேட்டிங்களா?
3: கேட்டேன். இது ஒரு காதல் தேசம் படமா இது?
0: இல்லை சார், நீங்கள் ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க.
3: கல்லூரி வாசல் படம் அந்த மாதிரி படம் இருக்குது, அந்த படமா? கல்லூரி வாசல்.
0: இல்லை, இந்த படத்தில் பிரசன்னா நடிச்சிருப்பாரு.
3: ஆமாம், நல்ல மனசு.
0: அப்படிங்களா, சரி தொடர்ந்து கேளுங்க, என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி, ஓகே ஓகே, ஜின்ஸ் பாட்டுனா ஞாபகம் வருது.
0: சரிங்க சார், நன்றி. நேயர்கள் தொடர்ந்து அழைத்து என்ன பாடல்னு சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, இதோ அந்த பாடல்.

0: கண்டநாள் முதல் என்ற திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் அது. தாமரையின் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா. அடுத்த நேயர் லைன்ல வெயிட் பண்றாரு, யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அயன்புரத்திலிருந்து
0: குமார் சார். பாட்டு புதிர் விளையாடுறதுக்கு ரெடியா?
1: நான் ரெடி.
0: ஓகே,
1: மகிழ்ச்சியா இருக்கு
0: எனக்கும். ஸோ பாடலோட வரி பார்த்தீங்கன்னா, தேங்காபத்தை போல ஒரு வெள்ளப்பல்லால, ஒரு மாங்காபத்தை போல என்னை மென்று தின்னாலே, மாஞ்சா கண்ணால் அறுத்து போட்டாலே, நான் கரண்ட் கம்பி காத்தாடியா மாட்டிக்கிட்டேனே.
1: நடிச்சிருப்பாரு
0: அவரு, இதுல ஒரு பாடி

0: பில்டரா நடிச்சிருப்பாரு.
1: ஓ ஆமா 2.5 படாது. ஆமா என்னால இசையோட கண்டுபிடிக்க முடியலையா.
0: அப்படிங்களா, சரி ஓகே, அழைத்ததற்கு ரொம்ப நன்றி.

ஐ திரைப்படத்திலிருந்து மர்சல் ஆயிட்டேன்ற பாடல் தான் கேட்டோம். அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நீதி மோகன் இணைந்து பாடிய பாடல் அது. கபிலனின் வரிகளுக்கு இசை ஏஆர் ரஹ்மான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் என்னோடு இணைஞ்சிருக்கிறீங்க. நான் ஆர்ஜே யுவராஜ். ஸோ ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2952 0853, மற்றொரு எண் 2838 9871. வெளியூர் நேயர்கள் 044 என்ற இணைப்பு எண்ணையும் சேர்த்துக்கங்க. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல்.

102.3 பாத்துக்கு இதான் 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக டூட் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சாயபயங்கர் மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல் இது. விவேக் வரிகளுக்கு இசை சாயபயங்கர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகு

0: தான் தாவீகா பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினரை நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூத்தி ரெண்டு புள்ளி மூணு பாட்டுக்கு இட டான்னு.

வணக்கம் நேர்களை, நேரம் 5:10. இது உங்கள் விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுக்கிட்டு இருக்கோம் பூந்தென்றல். பூந்தென்றல் நல்ல நல்ல பாடல் தெரிவுகளோடு நான்

உங்கள் நண்பன் இருதயா. இதில் நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி நம்மளோட பேசலாம், உங்களுடைய விருப்ப பாடல்கள் அப்படிங்கிறதையும் கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 அல்லது 2838-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நம்மளோட பேசுங்க. ரொம்ப பேர் சாப்பிட்டுட்டு அப்படியே நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே உங்களுக்கான பாடல்லாம் போட்டுறேன், இன்னும் கேட்டுட்டு நல்லா தூங்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்துறீங்க சாயந்தரம்.

ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிங்க சாயந்தரம். அந்த ஒரு இதோட பூந்தென்றலில் முதல் பாடலாக தேரா ஈஷ்க் மெயின் அந்த படத்துலேருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடல் முதல் முறையாக நான் இப்போ தான் கேட்க போகிறேன். நம்ம நண்பர் யுவராஜ் நம்மளுக்கு முன்னாடி பண்ண ஆர்ஜி வந்து இந்த பாடல் நல்லாயிருக்கும், முதல் பாடலாக போடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அந்த பாடல் எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட டான்
1: டான் டான்

நேரம் 5:25. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பூந்தென்றல் பூந்தென்றலில் நல்ல நல்ல பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. இப்போதைக்கு உயிரை படத்திலிருந்து பாடல் நம்ம எல்லாருக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 5:45. இனி தொடர்வது ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு அ ப்ரோக்ராம். ஐ எம் ஆர்ஜே சேதன் வித் யூ ஆன் ஸ்பைஸ் த வாய்ஸ் ஆஃப் ஹோப். மேனர்ஸ் அண்ட் பிஹேவியர் இன் பப்ளிக் பிளேசஸ் ஆர் எசென்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ். They play a significant role in creating a helping and harmonious environment for everyone to live and thrive in. The way we conduct ourselves in public reflects our level of respect, consideration, and empathy towards others. Therefore, individuals must understand the importance of manners and behavior in public places and strive to practice them consistently. One of the reasons why manners and behavior are crucial in public places is that they help in creating a sense of orderliness and civility. People have different personalities, beliefs, and ways of life. Therefore, it is easy for conflicts to arise when

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்திமலை நிகழ்ச்சியோட முதல் பாடல் ஜெகதல பிரதாபன் திரைப்படத்திற்கு.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ராஜமுக்தி என்ற திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல். பாபநாசம் சிவன் அவர்களின் வரிகளுக்கு இசை சி ஆர் சுப்பராமன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மீரா திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்புலக்ஷ்மி பாடிய பாடல். அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய வரிகளுக்கு இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

நேரம் 6:15. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அகத்தியர் திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல். கே டி சந்தானம் அவர்களுடைய வரிகளுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சாவித்ரி என்ற திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்பலக்ஷ்மி மற்றும் ராதா விஸ்வநாதன் இணைந்து பாடிய பாடல். சதாசிவ பிரம்மேந்திரா அவர்களின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பக்திமாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கிருஷ்ண பக்தி என்ற திரைப்படத்திற்காக எம் எல் வசந்தகுமாரி பாடிய பாடல். நாராயணகவி வரிகளுக்கு இசை எஸ் வி வெங்கட்ராமன்.

பக்திமாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் சிந்து பைரவி என்ற திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். தீக்ஷிதர் அவர்களின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

பன்னிப்பம்மாரி சரி சம சபசனி மகா கணபதி. நிச்சாரி சனி சரி சனி சனி சரி சனி சரி ச பம பமரி சரி சரி கமரி சரி சரி சிபமணி பனி பனி பனி பம பனி பனி பனி ப சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி ரி கம பம பம பனி பனி சரி சனி பம சரி கம கணபதி மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாம தேவா.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6:30 மணிக்கான மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
2: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலதான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
1: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும்

0: மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
0: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தவிக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி

0: மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருது நகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 6:40. இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மின்னலை திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் மற்றும் திப்பு இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

நேரம் 6:45. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் விருப்பம் நிகழ்ச்சியில் வித்யாசாகர் இசையில் கபிலன் வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் மஜா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 6:50. இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நான் ஆர்ஜே யுவராஜ். நிகழ்ச்சியின் நடத்த பாடல் பாய்ஸ் திரைப்படத்திற்காக அட்டான்சாமி மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

என் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல். நாமுக்கு முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா.

0: நேரம் 7 மணி. இனி தொடர்வது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி
1: ஆகாஷ் வாணி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
2: ஒலி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல் இரவு நெஞ்சை வருடிய இனிய பாடல்கள் வரை செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒளி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களில் இருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை

0: வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
1: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லயிப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக, செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கி கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரவிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்டதா நினைக்க வேண்டாம், அது மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்துக் கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்துக் கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டது தான். இதற்கிடையில என்னன்னா, சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னைய பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா, இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள். வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல

0: வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சக்தி உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல வச்சிட மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
2: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்து கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடிக் கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
3: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
4: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல் நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மா மனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாட நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமிழ் மொழியாய் செவியினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய் தென்றலைப் போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலியின் நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய், குரல் நடுங்காத குமரியாய் வளம் வந்து

0: என்றும் இளமையாய் உலா வந்து இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
1: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
2: பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிப்பிணிந்ததுதான். இவ்வயது ஒளிபரப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்களுக்கு துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது கல்லூரிக்கு செல்வது இந்த விஷயங்களை செய்தது. ஞாயிறு தோறும் ஒளிபரப்பாகும்

0: மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
1: பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிப்பினிதுதான். இது வயது ஒளி உறப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்கள் துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது என்ற விஷயங்களை செய்தது. ஞாயிறு ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரனின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலி நிலையம் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடர்வது 7:15 மணிக்கான தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர்,

அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரிவிதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்விக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்படவுள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன்

வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணியில் சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள முத்துக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கற்பூர மனம் பொருந்திய இலைகள், கதிராக வளர்ந்த பூங்கொத்துக்கள், சிறு செடி, தமிழகமெங்கும் தானே வளரும் செடி, நமது இந்திய நாட்டை தாயகமாக கொண்ட செடி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இந்த செடி பரவியிருக்கு. மூலிகை செடி, விதை மூலம் பயிர் பெருக்கம் செய்யலாம். ஓரிடத்துல ஒரு செடி வளர்ந்துடுச்சுன்னா அந்த செடியிலிருந்தே விதைகள் கொட்டி மழை பெய்யும் காலங்கள்ல தானாகவே வளரும் செடி இது. வெறும் இலைகளை வாயில போட்டு மென்னு சாப்பிடலாம். பெருமாள் கோவில், ஆஞ்சநேயர் கோவில்கள்ல இந்த செடி, இந்த செடியின் இலை மாலைகள் ரொம்ப பிரபலம். இந்த செடியின் இலை, தண்டு, பூ, வேர், அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தவை. தெய்வீக மூலிகை, கல்ப மூலிகை, வீட்டு உபயோகம், மருந்து, வாசமுடைய பூச்சி மருந்துகள், வாசனை பொருட்கள், கஷாயம், சூரணம் போன்றவை தயாரிக்க இந்த செடி பயன்படுகிறது. முத்துக்குமார் சார், என்ன செடி கண்டுபிடிச்சிருப்பீங்களே? இருமல், சளி, ஜலதோஷம், தொற்று நீக்கி, கிருமி நாசினி, பல்வேறு வியாதிகளையும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் தடுக்கும் ஆற்றல் கொண்டது இது. என்ன செடி, என்ன இலை கண்டுபிடிச்சிட்டீங்களா? துளசி இலை. நல் துளசி, கருந்துளசி, செந்துளசி, கல் துளசி, முள் துளசி, நாய் துளசி, இப்படி பல வகைகள் துளசியில. துளசி இலைகளை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல வெப்பத்தை உண்டாக்கி கோழையை அகற்றிடும். உடலின் உள்ளே இருக்கும் வெப்பம் வியர்வையை அதிகமாக பெருக்கும் குணமும் இதற்குண்டு. குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி இருமலை அகற்ற துளசி சாருடன் கொஞ்சம் தேன் கலந்து சாப்பிடணும்னு இயற்கை வைத்தியத்துல சொல்லுவாங்க. வீடுகள்ல துளசி இலைகளை கொத்து கொத்தா கட்டி வச்சாலும், வீட்டை சுற்றி துளசி செடிகளை வளர்த்தாலும் கொசுக்கள் வராதுங்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் வீடுகள்ல

0: பின்பக்கமோ முன்பக்கமோ துளசி மாடம் கட்டி அதுல ஒன்னு ரெண்டு செடிகளை வளர்ப்பாங்க. துளசி செடிகளை வீட்டு தோட்டத்துல இடத்துக்கு தகுந்தபடி ஒவ்வொரு செடி, கொடி, பழமரம், தென்னை மரம், வாழை மரம்னு ஏதாவது ஒன்னு ஒண்ணு நட்டு வளர்ப்பாங்க. நமது வீட்டு தேவைக்கு ஏற்றபடி ஒரு சில தாவரங்களை நட்டு வளர்ப்பாங்க, வளர்க்கணும். அந்த ஒரு சில தாவரங்கள்ல துளசியும் ஒண்ணு. எங்கேயும் பசுமை பரப்பு இருக்கணும். பசுமை பரப்புங்கிறது செடி கொடி வகைகள், மரம், மட்டை, மூலிகை செடி, சோத்து கத்தாழை, எது வேணும்னாலும் இருக்கலாம். உபயோகரமான தாவரங்களா இருக்கணும். முத்துக்குமார் சார், துளசிய ஒன்னு ரெண்டு செடியா வளர்க்கிறவங்களத்தான் நாம பாக்குறோம். அவங்க தான் அதிகம். ஏக்கர் பரப்புல சாகுபடி செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. துளசி இலைகளை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. நேரடியான சூரிய வெளிச்சம் துளசிக்கு ஆகாது. அளவா வெயில் படுற இடத்துல வச்சு துளசிய வளர்க்கலாம். அதிகப்படியான ஈரம் துளசிக்கு தேவை. அதனால வெயில் காலத்துல தினமும் ரெண்டு மூணு முறையும், குளிர்காலத்துல ஒரு முறையும் பாசனம் செய்யணும். ஒரு கால் நேரடியான வெயில் படுற இடத்துல துளசி செடி இருந்தால் இன்னும் அதிகமான தண்ணீர் தேவைப்படும். எவ்வித ரசாயனமும் துளசிக்கு தேவைப்படாது. துளசி செடியை வளர்க்கறதுக்கு முன்னால அதற்கு ஈரத்தை தக்க வைக்கும் ஈர வைக்கோலை வைப்பாங்க. துளசி செடியில பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டா துளசியின் வளர்ச்சியும் வாசனையும் தடைப்படும். அதனால பூக்கள் வர ஆரம்பிச்சா அதை அகற்றிடணும். துளசி செடியில ஆன்டி பாக்டீரியல் தன்மை இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு துளசி செடி வீட்டுல இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நேரம் 7:34 கடந்து போயிட்டு இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தொடரும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இன்னைக்கு பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில முதல் பாடல் ரட்சகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் 3 திரைப்படத்திற்காக மோஹித் சௌஹான் மற்றும் அனிருத் இணைந்து பாடிய பாடல். தனுஷின் வரிகளுக்கு இசை அனிருத்.

விவேக் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஐ திரைப்படத்திற்காக சின்மை மற்றும் சித் ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல். கபிலனின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

பாட்டும் பயணம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் காலா திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், தி மற்றும் அனந்து இணைந்து பாடிய பாடல். உமாதேவியின் வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன்.
1: ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே, அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படி தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கிறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ளே நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல் மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த தொண்டையில் இருக்கு வாயில் வரமாட்டேங்குது சார்.

அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிகிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.

மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இரு மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களி, நேரம் 8:06. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ கோரினால இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான தலைப்பில் நம்ம எல்லாரும் பேசுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். பிடித்தவரிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேர்மறை குணம் என்ன? ஒருத்தர் வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சிருப்பாரு, அவரை நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறோமோ இல்லையோ, அவர்கிட்ட இருந்து இந்த நல்ல குணத்தை நான் எடுத்துக்கிட்டேன், அதை தான் நான் வந்து எப்போதுமே அவருடைய ஞாபகமாக அவருடைய நினைவாக நான் என் மனசில் நான் எப்போதுமே வச்சுருக்கேன். இந்த செயலெல்லாம் எல்லாரும் பாராட்டும் போது அவருக்கே அந்த பாராட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இதாக ஒன்று நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும், நடக்காதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடக்கிற மாதிரி மாற்றிக்கிறலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். மறுபடியும் நான் தலைப்பை சொல்லிடுறேன், பிடித்தவரிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட நேர்மறை குணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் நம்மளோட கால் பண்ணி பேசலாம். கால் பண்ணுடைய நம்பர் 0444 அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டு 2952-0853 அல்லது 2838-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட பேசலாம். பேசுகிறதுக்கான நேரத்துக்கு முன்னாடி முதல் பாடலாக காசி படத்துலேருந்து அருமையான ஒரு பாடல், நம்ம ஹரிகரன் சார் தான் பாடியிருக்கிறாரு. நல்ல ஒரு பாடல் வரிகள்.

மு மேத்தா அவர்கள் எழுதியிருக்காங்க, நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் அப்படின்னும். நல்ல பாடல் தெரிவோடு உங்கள் நண்பன் இருதயா உங்களோட இன்றைக்கி நம்ம நீ கூறினால் இணைந்திருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். கேட்டுகிட்டு இருக்கோம் நீ கூறினால்.

0: பாட்டுக்கு இட்ட டாக்.
1: எட்டு மணி 12 நிமிடம் ஆயிட்டிருக்கு. இது உங்கள் விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்டு இருக்கோம் நீ கூறினால நீ கூறினால. இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, பிடிச்ச ஒருத்தருக்காக நீங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட நல்ல குணம் என்ன, அவருடைய நினைவாக நீங்கள் பயன்படுத்துகிற, அதாவது நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல குணம் அவரிடமிருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். நீங்கள் நம்மளோட பேச வேண்டிய நம்பர் 2958-0853, அப்புறம் 2838-9871 இந்த எண்களுக்கு நீங்கள் நம்மளோட பேசலாம். முதல் நேயர் யார், எங்கேருந்து? வணக்கம்
2: சார். கலா பேசுகிறேன் சார்.
1: கலா எங்கேருந்து பேசுகிறீங்க?

0: கலா பேசுறேன் சார்.
1: கலா, எங்க இருந்து பேசுறீங்க?
0: அரக்கோணம் சார்.
1: சொல்லுங்க கலா.
0: சார், எங்க அக்கா அவங்கதான் எனக்கு படி கட்டாங்க சார். எது எது கட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா குடிச்சுவாங்க எங்க அக்கா. அதான் சார் அவங்க குணம்.
1: கூட பிறந்த அக்காவா?
0: ஆமா சார், பெரிய அக்கா.
1: ஓ, அவங்கிட்ட இருந்து எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பண்பை நீங்க அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க.
0: ஆமா சார், எது படி வச்சு கூட எதனா கேட்ட படி வச்சு கூட எங்க அக்கா ஹெல்ப் பண்ணுவாங்க கரெக்டா. அப்பதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க.
1: அக்கா பேரு?
0: அக்கா வர்த்தலா.
1: வர்ச்சனா? அர்ச்சனாவா?
0: வச்சலா.
1: வச்சலா? ஓகே ஓகே, சரி சரி சரி. நன்றி நன்றி நன்றி.
0: தேங்க்யூ சார்.
1: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: நான் புரோஃபசர் அக்கம் சௌந்தரராஜன்.
1: சொல்லுங்க சௌந்தரராஜன்.
2: என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் சார். அவரு
1: இல்ல, நல்ல விஷயங்களுக்கு அவங்க பேரெல்லாம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல.
2: அவர் நண்பர் செல்வகுமார்னு பேரு. அவர் வந்து கேஎம் கார்டன்ல இருக்காங்க. அவர் வந்து ஒரு ட்ரெயினுக்கு போறதும் சரி, ஒரு பஸ்ஸுக்கு போறதும் சரி, புக்கிங் பண்ணிட்டா ஒரு மணி நேரத்துக்கு முன்னால போயிடுவார் சார். அந்த இடத்துல குறித்த நேரத்துல நிற்பாரு. ஒவ்வொரு வேலையும் குறித்த நேரம்
1: ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க போறது கொஞ்சம் நல்லதா
2: சார்? மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் இடையில அதெல்லாம் தவிர்த்துட்டு முன்கூட்டியே ஒரு பேருந்துக்கு போறதாலும் சரி, ட்ரெயினுக்கு போறதாலும் அவர் காட்டின வழிதான் சார். நான்
1: ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம்னா பரவாயில்ல, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போய்
2: அங்க. அதாவது அவர் மற்ற வேலையெல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு அவர் காட்டிய வழி. ஆனா இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம்ன்றது, நானும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால போறது அதை நான் ஃபாலோ
1: பண்ணிக்கிறேன்.
2: சில விஷயங்கள்லாம் முன்கூட்டியே செய்வார், அதை பார்த்து நான் கத்துக்கிறேன்.
1: எதையுமே காலம் தவறாம செய்யக்கூடிய அந்த ஒரு இதை நீங்க, அந்த ஒரு பண்பை நீங்க அவரிடமிருந்து எடுத்துக்கிட்டீங்க.
2: சொல்ற வார்த்தைகள் கூட கரெக்டா இருக்கும் சார். அவர் வார்த்தைகள்லாம் சொல்றேன்னா கூட அதை கரெக்டா செய்வாரு.
1: ஓகே,
2: அவரை பார்த்து நான் மாத்திக்கிறேன் சார்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம். நான் திருப்பாச்சிலிருந்து எட்டயபுரம் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன்.
3: எனக்கு வந்து எங்க பக்கத்து வீட்டுக்காரு, அவர் பேரு பாலசுப்ரமணி. தற்சமயம் இல்ல, அவர் இறந்துட்டாரு.
1: என்ன
3: விட ஒரு 18 வயசு பெரியவரு. ஆனா அவர் சொல்ற ஒவ்வொன்றும் எனக்கு கருத்து நல்லா சொல்லுவாரு. யார்கிட்டயும் அதிகமா பேசக்கூடாது. அதாவது நம்ம வந்து சுத்தம், இடம் சுத்தமா இருக்கணும். ரொம்ப அதாவது உடம்பு உடல் எப்படி சுத்தமா இருக்கும் அதான் வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு அதை சொல்லி கொடுப்பேன். அது இன்னும் கடைபிடிக்கிறேன். இறந்து எனக்கு அது மனசு இல்லை. என்ன சொல்லணும், அவர் பேர் சொல்லணும்னு சொல்ல சொன்னேன்.
1: நல்லதுங்க, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எத்தனையோ மனிதர்கள் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய நல்ல குணம் முதல்ல அவங்கள பிடிச்சிருக்கணும், அப்படின்னா தான் அவங்கள்ட்ட இருந்து அந்த குணத்தை நம்ம எடுக்க முடியும். பிடிக்கிற மாதிரி அவங்க ஒரு சிலருடைய அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வழக்கு, அவங்களுடைய நடத்தை இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட இணைவோம். மற்றபடி மற்ற அடிப்படையில் தெரிஞ்ச ஊர், பக்கத்து ஊர், இவர் அந்த இது இந்த இது எனக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிறதுலாம் ஒரு அறிமுகத்தை தருமே ஒழிய அது நீடித்த ஒரு நட்பை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அந்த நீடிப்பை நீடித்த ஒரு நட்பை தருவது அப்படின்னு பார்த்தோம்னா நாம் அவங்க காட்டக்கூடிய அந்த பண்பு நிலை தான், அல்லது நம்ம ரெண்டு பேரும் பேசக்கூடிய அணுகுமுறை, நம்மள்ட்ட அவங்க எப்படி பேசுகிறாங்க, நம்ம அவங்கள்ட்ட எப்படி பழகிறோம் அப்படிங்கிற அந்த நடத்தை என்று சொல்லக்கூடிய பிஹேவியர், அந்த நடத்தை என்று சொல்லக்கூடிய பிஹேவியருடைய அடுத்த வடிவமாக இருக்கக்கூடிய கேரக்டர், இது தான் இந்த அடிப்படையில் தான் எல்லாமே மாறும். அதனால் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா யார்கிட்ட இருந்தோ அந்த ஒரு நல்ல பண்பை நம்ம வந்து உள்வாங்கியிருப்போம். நம்மளுமே நிறைய பேருக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்போம். அதைத்தான் இன்றைக்கி நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். இப்போதைக்கு பாடல் நினைத்தேன் வந்த படத்திலிருந்து அருமையான ஒரு பாடல், வண்ண நிலவே அப்படிங்கிற ஒரு பாடல். மறுபடியும் ஹரிஹரன் தான் இந்த பாடலை பாடியிருக்கிறாரு. பழனி பாரதி அவர்களுடைய அருமையான வரிகளில் இந்த பாடல் எல்லாருக்காகவும் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுகிட்டு இருக்கோம் நீ கோரினால். நான் உங்கள் நண்பன் இருதயா.

8:22 ஆகிட்டு இருக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் நீ கூறினால நம்மளுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அவருடைய நினைவாக நம்ம ஏதோ ஒரு நல்ல ஒரு பண்பை, நல்ல ஒரு குணத்தை

0: அவங்களுடைய நினைவாக நம்ம வந்து பிளான் அதாவது நம்ம வந்து பின்பற்ற ஆரம்பிப்போம். அது என்ன மாதிரி? அவங்ககிட்ட இருக்க பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, கனிவாக பேசுகிறது, இனிமையாக பேசுகிறது, பண்பாக நடந்துக்கிறது, அவருடைய எழுத்து திறமை, அவருடைய பேச்சு திறமை, அப்படி ஏதோ ஒன்று இருக்கும். அதை நம்மளுக்குரியதாக மாற்றியிருப்போம். அதுதான் நம்ம வந்து கேட்டிருக்கோம். நீங்கள் நம்மளோட பேச வேண்டிய எண் 2952-0853 அல்லது 2838981 இந்த எண்ணுக்கு நீங்கள் நம்மளோட பேசலாம். வணக்கம். ஆஹா, வந்தார், அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், வைபாரதி தமிழ் எஃப்எம்.
1: திருநந்தியூர் கணபதி சார்.
0: சொல்லுங்கள் கணபதி.
1: சார், நான் முதல்ல நான் ஒரு ஓனர் கீழே ஒர்க் பண்ணியிருந்தேன் சார். அவரு கீழே இருந்து பணிவு தான் சார், எனக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாது. அப்போ சின்ன வயசுல இருக்கும்போது அவர் தான் இது கற்று பணிவாக பேசுவார், அன்பு பணிவு ரொம்ப இதுவா பேச சாப்பிட்டா பேசுவார். அந்த அளவுக்கு நல்ல வசதி இருந்து கூட ரொம்ப சாப்பிட்டா பேசுவார்.
0: ஓ, அதுதான் நீங்க அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு பெரிய இது.
1: ஆமா சார், ஆமா சார், பணிவு இருந்தாலுமே எல்லாமே நமக்கு கூட வரும்.
0: நன்றிங்க, நன்றிங்க. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: குபேர் ராகன் மாதவரத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க குபேர்.
2: அதாவது எனக்கு வந்து ஒரு நண்பர் சமீபத்தில் தான் கிடைச்சார். நட்புக்கு கால அவகாசம் கிடையாது சார். 40 ஆண்டு காலம் வந்தாலும் 4 மாசம் வந்தாலும் சூப்பர் நேச்சுரலிட்டியா இருக்கிற ஒரு நபர் தான் எனக்கு சந்திச்சேன். அந்த சந்திப்பு நிகழ்ந்து கூட 102-103 பொன்பளை வேலை தான்
0: சந்திச்சேன்.
2: ஆமா, அதாவது நெருக்கத்துலதான் பழகினேன். ஆனா நேச்சுரலிட்டி உள்ளத்துல அந்த ஒளிவு மறைவு இன்றி இல்லாத
0: பழகிறவர்.
2: அவரும் மூத்த பண்பலை நேயர் தான் அவரு.
0: நன்றி, நன்றி.
2: அவர் பெயர் வந்து சரி சொல்லலாமா?
0: சொல்லலாம், தாராளமா சொல்ல. நல்ல விஷயங்களுக்கு சொல்றதுல என்ன?
2: கே எம் கார்டன் செல்வகுமார்.
0: நன்றிங்க, நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஹலோ சார், என் பேர் ஹரணி ஸ்ரீஷ், நான் பொர்ஷாவக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஹரணி.
3: சார், எங்க மிஸ் எனக்கு சொல்றாங்க எப்பவுமே போல்டா இருக்கணும், தைரியமா இருக்கணும்னு சொல்வாங்க. புஷ்பலதா மிஸ்.
0: நீங்க என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: 6th சார், 7th போ போறேன்.
0: ஓ, நல்லது, வாழ்த்துக்கள். என்ன அப்படி போல்டா பேசணும்னு சொல்வாங்க?
3: நான் வந்து ஸ்பீச்லலாம் கலந்துப்பேன் சார், இதுல வந்து சரியா நான் ஜெயிக்க மாட்டேன். சிலலாம் சின்ன வயசுல அப்படியே தோத்துருவேன்.
0: இப்போ நீங்க சின்ன வயசு தான், 6th கிளாஸ் தான் சொல்லுப்பா.
3: யுகேஜி அப்படிலாம் படிப்பேன்ல, அப்போ வந்து இது தோத்துருவேன். அப்புறம் மிஸ் வந்து தைரியமா பேசுன்னு சொன்னானே, நான் பேச ஆரம்பிச்சேன் சார்.
0: ஓ, நல்லது, நல்லது. அதுக்கு பிறகு ஏதாவது பரிசுகள் வாங்குனீங்களா?
3: இது மெடல் தந்தாங்க சார்.
0: சரி, நான் நம்பிக்கையோட நீங்க போய் பேச்சு பட்டலன்னா கலந்துக்கிறேன். சரியா?
3: ஓகே சார்.
0: நான் வந்து 4th வகுப்பு படிக்கும்போது முதல் பேச்சு போட்டி நடந்தது, விடுதலை தினம் அன்றைக்கு நான் பேசினேன். ரொம்ப நல்லா பேசினேன், முதல் பரிசு எனக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அதை நினைக்கும்போது இப்போ நீங்களும் சொன்னதுனால, ஹரிணி நீனும் சொன்னதுனால, இன்னும் இது வந்து உனக்கு வந்து ஒரு உத்வேகமாக இருக்கணும், ஊட்டம் ஒரு ஊக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்லியிருக்கேன். அதனால் தைரியமாக உனக்கு என்ன தோணுதோ தெளிவாக அருமையாக நின்று நிதானமாக சரியாக பேசணும். சரியா?
3: ஓகே சார்.
0: வாழ்த்துக்கள், நன்றிப்பா, நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்
4: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
4: ஐயா, என்னுடைய நண்பர் இருக்காரு, அவர் பேர் வந்து அருண் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு பொது சேவையா இருந்தாலும் அவர் தன்னையே ஈடுபடுத்திப்பார். அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல பாத்தீங்கன்னா,
0: பிடிக்கும் அப்படிங்கறது இல்ல, அத உங்களுக்குரியதான் மாத்திக்கிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டிருக்கேன்.
4: அதுதான், அது அவர்கிட்ட புடிச்சு போய் நானும் அந்த பொது சேவையில அவருடன் இப்போ இணைந்து பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன்.
0: நல்லது.
4: பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம்னாலும் போவாரு. அதே மாதிரி என்னுடைய ஏரியால ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் முதல் இனிஷியேட்டிவ் எடுத்து.
0: வீட்டுல ப்ராப்ளம்னா போக கூடாதுங்க. ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, நன்றி. வணக்கம்
5: சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: இரவு வணக்கம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஆசீர்வாதம்.
5: அருமை சார், எனக்கு 3 பொண்ணுங்க இருக்கு சார். அவங்க சொல்லுவாங்க எனக்கு அன்பா இருக்கணும், அன்பா பேசிக்கணும், அன்பா சொல்லி எனக்கு சொல்லி கொடுப்பாங்க சார். எனக்கு அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பாங்க.

0: ஸோ பிள்ளையதே உங்களுக்கு வந்து நிறைய பண்பை சொல்லி தராங்களா? ஆ சொல்லுங்க.
1: மூணு பொண்ணு பேரை சொல்லட்டுமா?
0: தாராளமா சொல்லுங்க.
1: கிருமிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் சார், அவங்க ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அப்புறம் இன்னொரு பொண்ணு மேல் பக்கத்துல இருக்கிறாங்க சாலினின்னு, இன்னொரு ஒரு அம்மா சேலத்துல இருக்கிறாங்க சார், சங்கீதா.
0: சரிங்க, இதெல்லாம் பிடித்த குணங்கள். நீங்க என்ன அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்குரியதா மாத்திருக்கீங்கன்னு சொல்லிதான் கேட்டிருக்கேன்.
1: ஆமா ஆமா, அவங்க அவங்க சொல்லுது நான் கேப்பேன் சார், நான் சொல்லுது அவங்க கேப்பாங்க.
0: அவ்வளவுதான்,
1: ரொம்ப அன்பா பழகணும், நல்லா ஜாலியா இருக்கணும், நல்லா சொல்லுவாங்க சார் எனக்கு. நானும் அதே போலதான் நடந்துவோம் சார்.
0: ஓ நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக அவங்களுடைய கருத்துக்களையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிடித்தவரிடமிருந்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட, நீங்கள் அவங்களிடமிருந்து பின்பற்றக்கூடிய நல்ல குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். என்னுடைய மகள்கிட்டருந்து நான் வந்து கற்றுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. கற்றல், கற்றுக்கொள்வது, எடுத்துக்கொள்வது இன்னொருத்திடமிருந்து ஒரு நல்ல பண்பு அப்படிங்கிறது வயது வித்தியாசம்லாம் தேவை கிடையாது. அவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா அது போதும், அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த நிறம், இந்த இது அப்படிங்கிற எந்த சாயமும் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. குணங்களை மட்டும்தான் நம்ம வந்து பெருமையாக ஒரு அருமையாக எடுத்துக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கணும். அந்த அடிப்படையில் உங்களுடைய பதில் எல்லாமே ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு பதிலாக இருக்குது. இப்போதைக்கு அடுத்த பாடல் அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து, மறுபடியும் ஹரிகரன் சார் தான் நம்மளுக்கு. இன்றைக்கி பெரும்பாலும் ஹரிகரன் அவர்களுடைய பாடல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா, பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் வந்தது பெண்ணா அந்த ஒரு பாடல் அவள் வருவாளா படத்திலிருந்து நம்மளுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ கோரினால், நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: நேரம் 8:38, இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீ கூறினால். நீ கூறினால பிடித்தவரிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட நல்ல குணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். எல்லாரையும் நம்ம பார்ப்போம், எல்லாரும் நம்மளுக்கு நெருக்கமானவங்களா வருவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அது ஆணோ பெண்ணோ அங்கெல்லாம் அதெல்லாம் இங்கே வந்து ஒரு இதுவும் கிடையாது. பண்பின் அடிப்படையில், அவர்கள் பழகும் விதத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இன்னும் நெருக்கமாக மாறுகிறோம். அந்த மாதிரி ஒரு சிலர் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் பிறருக்கு ஒரு முன் உதாரணமாக ஒரு பாடமாக இருந்திருக்கலாம். அந்த மாதிரி அவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட நல்ல குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். எல்லாருமே அவருடைய பதிலெல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருக்குது. அதில் நம்ம நண்பர் ஒருத்தர்லாம் சொன்னார், என்னுடைய மகள்கிட்டருந்து நான் இதெல்லாம் கற்றுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது அதுதான் ஒரு முழுமையான ஒரு கற்றல். அந்த தேடல் இருக்கும்போது யார், வயது, வித்தியாசம் அதெல்லாம் தேவை கிடையாது. இது நல்ல குணம், நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு சமநிலை வருது பார்த்தீங்களா, அது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம இந்த கேள்வியும் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கேருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணத்துலேருந்து மனோகரன் பேசுகிறேன்.
0: கும்பகோணத்துலேருந்து
1: மனோகரன், மனோகரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் மனோகரன்.
1: நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர், சரவணன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார். அப்போ வந்து ரெண்டு பேரும் தான் எங்கே போனாலுமே போவோம். அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகிறப்ப வாழ்த்து பாட்டு பாட சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து ரொம்ப என்ன வந்து பாடுவோம், குரல் நல்லா இருக்கு, அப்படியே அப்படியே அந்த இதை விடாமல், ராகத்தை விடாமல் அழகாக பாடுவார், பாடு பாடு பாடுனேன் பாடுனேன் அப்படின்னாரு. வேண்டாம்ப்பா வேண்டாம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லு. இல்ல ஒருத்தர் பாடிட்டாரு, வாழ்த்து பாட்டு பாடிட்டாரு, அப்புறம் எதுக்கு அப்படின்னு? இல்ல நீ சும்மானாலும் ஒரு வந்து பாட்டு பாடுன்னு ரெண்டு மூணு பேர்கிட்ட சொல்லி இவர் நல்லா பாடுவாருங்க, பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை பாட சொன்னாரு. நான் முத அடி பாடினதே தடுமாறிட்டேன், பயந்துகிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு. திரும்ப திரும்ப வந்து நீங்க நல்லா பாடுவீங்களா, பாடுங்க, நான் என்னென்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொன்ன சொன்ன மறுபடியும் அந்த இந்த தீபங்கிற படத்துல அந்த தூரத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு சரத்தில் ஒரு மகராஜன் அப்படின்னு பாடின பாருங்க, எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கை தட்ட ஆரம்பிச்சது எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டை முழுசா பாடி முடிச்சேன். அதுல இருந்து இப்ப எங்க போனாலும் அந்த கூசை அழகினதே என் ஃப்ரெண்டாலதான். அவர் வந்து ஊக்க படத்துலனாக்கா நான் வெக்கப்பட்டுக்கிட்டு இப்ப பாடிருக்கே மாட்டேன். அதனால அவரை எதுக்குமே மறக்க முடியாது. ஒரு பேர
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: கோடம்பாக்கத்திலிருந்து எனக்கு என்னுடைய பேராசிரியர் சலீம் அவர்கள் யாரையும் திட்டமாட்டார், எத்தனை தடவை சந்தேகம் கேட்டாலும் பொறுமையாக சொல்லித்தருவார். அவரிடமிருந்து பொறுமை, மற்றவரிடம் சந்தேகம் கேட்டால் அதை அமைதியாக பலமுறை சொல்லிக் கொடுப்பதன் மூலம் நமக்கு கற்றல் திறன் மேலும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கொண்டேன் அப்படின்னு ரமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நம்மளை சுற்றி தான் இருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து நாமும், நம்மிடமிருந்து பிறரும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பதில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனதுக்கு நெருக்கமான பதில். அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: சார். இனிய இரவு வணக்கம் சார். கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார்.
0: சொல், நீங்க ஏற்கனவே வந்தீங்களா?
2: இல்ல இல்ல சார், நான் வரதே இல்ல சார்.
0: சரி சொல்லுங்க, உங்க பேரை யாரோ சொன்னாங்க.
2: இருக்கலாம் சார், எனக்கு பிடித்த நண்பர் வந்து வானொலி நேயர் புருஷவக்கல் சவுந்தரராஜன் சார்.
0: அவர் தாங்க பேசி உங்க பேரை சொன்னாரு.
2: அப்படிங்களா சார்? இல்ல,
0: ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு கால் பண்றீங்களோ? நீ என் பேரை சொல்லுப்பா, நான் உன் பேரை சொல்றேன் அப்படின்னு.
2: இல்ல இல்ல சார், இப்பதான் இல்லத்தில் நுழைஞ்சு கேக்குறேன் சார்.
0: நன்றி.
2: நான் அவருக்கு கேக்கல சார். அவருக்கு
0: அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க?
2: இல்ல இல்ல, அவரோட கத்துக்கிட்டு வந்து சார், எந்த திரைப்படத்துல யார் இசையமைப்பாளர், யார் பாடலாசிரியர், யார் நடிகர், துல்லியமா சொல்லுவார் சார். பழைய படங்கள் எது இருந்தாலும் சரி, நமக்கு நானும் எனக்கு ஒரு 70% தெரியும். என்னை விட அவருக்கு தெரியும் சார். வித்தியாசமான ஒரு படங்கள் பாடகுனா கூட உடனே போன் போடுவேன், தொடர்பு கொண்டு அடுத்த நொடியே வந்து சொல்லுவார் சார். அந்த ஒரு திறமை அவன் இருக்கு. ரெண்டாவது வந்து ரொம்ப இனிமையானவர். சில நேரங்களில் மனசு சஞ்சல பாடுறப்ப அவரோட பேசினா கொஞ்சம் இழைப்பாரு சார் மனசு.
0: நன்றி.
2: அவர் நண்பராகப்பட்டது எனக்கு ஒரு நல்ல பாயிண்ட் சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: சாலி கிராமத்திலிருந்து சாந்தா சுப்பிரமணியன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க

0: சாந்தா மேடம்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
1: அன்னை தின வாழ்த்துக்கள் உங்களுக்கும், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா இருக்கு நிகழ்ச்சி,
0: ரொம்ப
1: நிறைய
0: நன்றி.
1: கருத்துக்கள் சொல்றீங்க.
0: நன்றி.
1: இத மனங்கள் புரிஞ்சு கொள்ளும்படி இருக்கிறது உங்கள் கருத்துக்கள்.
0: நன்றி மேடம், நன்றி மேடம்.
1: தேவையான விஷயங்கள் சொல்றீங்க. இது நான் வந்து ரொம்ப வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். அப்போ நாங்க கூட குடமுகத்துல இருந்தோம். அப்போ அங்க நான் வந்து பத்திரிக்கை நிறைய வாசித்தேன். அப்ப அதுல ஒருத்தங்க வந்து கட்டுரை எழுதுவாங்க, அவங்க பேரு சியாமலா
0: சுவாமிநாதன்,
1: பிரபல பத்திரிகையாளர் அவங்க, எழுத்தாளர். அப்ப வந்து நான் அவங்களை நினைச்சுப்பேன், இவ்வளவு அழகா எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களை எப்படியாவது சந்திக்கணும்னு நினைக்கும் போது கட்சியில போட்டா எங்க வீட்டுக்கு பக்கத்து பிளாட்லதான் அவங்க இருந்தாங்க.
0: என்னங்க இதெல்லாம்?
1: அடிக்கடி அவங்க வீட்டுக்கு கொரியர், ரெஜிஸ்டர், போஸ்ட், பத்திரிகைகள் வரும். அப்ப வந்து கட்சியில அவங்க பாக்கும்போது நான் பேசும்போது நான் தான் அவங்க அப்படின்னாங்க அவங்க. அப்புறம் டைம் கிடைக்கும் போது வாங்கினாங்க. அப்புறம் அவங்களை மீட் பண்ணுவேன் அடிக்கடி. அப்ப நீங்களும் எழுதலாமே அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு ஒன்னா நோட் பண்ண, அவங்க அந்த எழுத்து பத்தி, அவங்க எழுதுற கருத்து பத்தி என்கிட்ட நிறைய விவாதிப்பாங்க. அப்ப நானும் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சேன், எழுத ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு 20 வருடங்கள் நானும் பத்திரிகை எழுத ஆரம்பிச்சு. 2-3 பத்திரிகை எழுதினேன், மருத்துவ குறிப்பு, சமையல் குறிப்பு, கதைகள், ஒரு ஆரோக்கியமான மனித உறவுகள் பற்றி எல்லாம் எழுதுவேன்.
0: நல்லது, நல்லது மேடம், கேக்குறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு.
1: அந்த மாதிரி அந்த அடி காமிச்ச அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க வந்து சோர்ந்து போகாம இன்னொருத்தவங்களை உருவாக்கி விட்டாங்க பாத்தீங்களா?
0: அதுதான் ஒரு மிகப்பெரிய கொடை.
1: அதை பத்தி நானும் பலர்கிட்ட, அவங்கள பத்தியும் சொல்லுவேன். நானும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்றது, எழுதும் போது எப்படி எழுதணும் என்ன இது, நான் அந்த இன்ட்ரெஸ்ட உருவாக்க கத்து கொடுத்தேன் நானும்.
0: ஓ நல்லது மேடம், நல்லது.
1: இப்போ நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அவங்கள நினைச்சா, அந்த எழுத முன்னாடி பிள்ளைய சொல்லி போட்டவங்க அவங்க நினைக்கவும் இன்னும் நினைச்சுக்குவேன் நானு.
0: எனக்கும் நீங்க சொன்னதுனால நானும் ஒரு 3 நூல்கள் எழுதியிருக்கேன்னா, இதே மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன், என்ன சொல்றது, அவங்கள்ட்ட இருந்து நாம உள்வாங்கி கொண்ட அந்த ஒரு திறனின் அடிப்படையில தான் அதையும் நம்ம எழுதியிருக்கோம். நீங்களும் சொன்னதுனால சொல்றதுல பெருமையா இருக்கு, நன்றி.
1: உங்களுடைய அதோ நான் நினைச்சுப்பேன், உங்க வித்தியாசமான ஆர்ஜேவா இருக்காரு அப்படின்னு நினைச்சுப்பேன் நானே. இப்பதான் புரியுது, நீங்களும் எழுத்தாளங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி மேடம், நன்றி,
1: நன்றி. வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி மேடம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது?
2: கோயிலுப்பட்டில இருந்து பேசுறேன் சார்.
0: என்னங்க, என்னமோ மூட்டை தூக்கி போட்டு மாதிரி களைப்பா உட்காந்து பேசிட்டீங்க, நல்லா ஸ்ட்ராங்கா பேசுங்க. ஓ சொல்லுங்க, யார்கிட்ட இருந்து எந்த நல்ல குணத்தை நீங்க வந்து கற்றுக்கொண்டீங்க?
2: கத்துக்கிட்டது சார், நான் வந்து ஒரு எங்க மாமா பிள்ளைகளோட அம்பா பழகுன கேள்வி பேசிட்டு
0: இருக்கேன்.
2: அதனால கடைசியில அம்பா பழகினதே
0: கட்டி வச்சுட்டாங்களா?
2: ஒண்ணு கெட்டிக்கிறதுன்னு சொன்னாங்க. நானு சரி நம்ம பிள்ளைதானு நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே நான் கிராமத்துல வேலை பார்த்துருக்கும் போதே என்ன செஞ்சாங்க, வேற மாப்பிள்ளைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன், என்ன அங்க வீட்டுல லைட் வெளிச்சா தெரியுதுன்னா அந்த பிள்ளை கல்யாணம் வந்துட்டாங்க. என்ன சார், இது வரைக்கும் நான் எதுவுமே அம்பா பழகினது என்னை திருச்சி கொண்டு வந்து கல்வி இந்த மாதிரி பண்ணி விட்டா எப்படி செய்யலாம்னு கேட்டதுக்கு, நான் நினைச்சேன் கல்யாணம் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா இந்த வாழ்ந்தே காட்டணும்னு அதே கல்யாணம் நிச்சயம் பண்ண அன்னைக்கு எங்களுக்கு ஒரு மிலிட்டரிக்காரர் இருந்தாரு, அவரை கூப்பிட்டேன் என்ன கல்யாணம் வாங்கினேன்
0: என்ன
2: போன ஒரு பொண்ணை பார்த்தோம், அதே கல்யாணம் அன்னைக்கு அதே அவர் மூத்தத்துக்கு முன்னாடி நம்ம மூர்த்தம் வைக்கணும்னு சொல்லி நான் மூர்த்தம் வச்சு 10 பேர் தலைன்னு கூப்பிட்டு 10 பேர் வச்சு அதே மூர்த்தல வச்சு நீ நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்க அந்த பிள்ள வாழல
0: அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம வரல அப்படிங்கறக்க வாழல அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல, அதை நினைச்சு நம்ம வந்து பெருமைப்படுவோ சந்தோஷப்படுவோ கூடாது, சூழல் அப்படி அமைஞ்சிருச்சு அவ்வளவுதான்.
2: அம்பா பழகணும் செஞ்சோம், அவங்களா தூண்டி விட்டு செஞ்சு.
0: இல்ல இல்ல, அது அது அது இங்க கேள்வி கிடையாது. நம்ம கேள்வி வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட நல்ல பண்பு
2: அப்படின்னா,
0: நம்மள இகழ்ந்தவங்கள்ட்ட நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு தானே
2: ஒழிய,
0: நம்மள நம்மளை ஒதுக்குனாங்க அவங்க அப்படி போயிட்டாங்க அப்படின்னு அதுல நம்ம வந்து பெருமை அடையக்கூடாது.
2: வாழ்ந்து காட்டிட்டேன்.
0: நன்றி, நன்றி. அதுதான் வேணும்.
2: பொண்ணு ஒண்ணு, பையன் ஒண்ணு, பொண்ணு நர்சிங்க படிச்சிருக்காப்ல வேலைக்கும் போயாச்சு.
0: நல்லதுங்க, நல்லதுங்க.
2: பையனு கேட்டிங் படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் ஒரு வருஷம் தான். நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: நன்றிங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: அதான் நினைச்சேன் நினைச்சிட்டு சொன்ன.
0: நன்றிங்க. வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். பட்டாபுரம் கலையரசு பேசுறேன்.
0: சொல்லுங்க.

0: காஞ்சிபுரம்லேருந்து கலையரசி. ஏதாவது ஒரு வயசானவர் நம்மகிட்ட தங்கி இருந்தார் 5 வருஷம். அவரு எப்பவுமே ஓவே இருக்க மாட்டார், 83 வயசு இருக்கும். பாரதிதாசன் நூல்கள் எல்லாம் முதல் பதிப்பிச்சிருக்காரு. அவர் தெலுங்கர் தான், ஆனா தமிழ் மொழி தாய்மொழி கிடையாது. ஆனாலும் சில நூல்கள் வெளியிட்டிருக்காரு. பன்னாராய்ச்சி மையம் அது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான துறைகள் எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாரு. சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க மாட்டாரு. அந்த வயசுல நம்ம கொஞ்சம் இப்பவே ஓய்வு எடுத்துட்டு கிடக்குறோம்.
1: அவர் அந்த துருன்னு ஏதாவது செஞ்சுட்டே இருப்பாரு.
0: ஆமா, பகல்ல நிறைய சாப்பிட முடியாது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு போது நிறுத்திடுவாரு. அதையும் சாப்பிட்டா பாய் போட்டு படுக்கலாம். அப்புறம்
1: ரொம்ப சரியான நல்ல ஒரு பதில் வந்துகிட்டு இருக்கு. நினைக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. நேரம் இப்போது 8:49 ஆயிட்டு இருக்கு. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். அடுத்த பாடல் ஹரிகரன் தான் பாடியிருக்கிறாரு, வருகிறாய் அப்படின்னு ஒரு பாடல். எந்த படத்திலிருந்து அப்படின்னு ஆர்வமாக கேட்குறீங்களா? ஆமாம், ஆ இ அன்பே ஆறு இந்த படத்திலிருந்து பாடல், வாலி அவர்களுடைய வைர வரிகளில் நமக்காக வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் நண்பன் இருதயா.

0: 102.3 FM. கேட்டுட்ருக்கோம். நீ கூறினால் உங்களுக்கு பிடித்தவர்களும் இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட கற்றுக்கொண்ட நல்ல குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். நேர்கள் ரொம்ப சரியான நல்ல பதிலை வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்குமே பாராட்டுக்கள். நிறைவாக யார் இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க.
1: எங்கள் அப்பாட்ட வந்து ரெண்டு விஷயம் கற்றுக்கணும் சார். ஒன்று வந்து பொறுமையாக இப்போ எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவாரு.
0: விட்டு கொடுத்துருவாரு, சரி.
1: இன்னொன்று வந்து சேமிப்பு.
0: சேமிப்பு.
1: 10 ரூபாய் சம்பாதிச்ச கூட 9 ரூபாய் செலவு பண்ணிட்டு 1 ரூபாய் தேய்க்கணும்னுவாரு. அவரும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாரு. நான் அப்பெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டேன், விட்டுருவேன். இப்ப அதை ஃபாலோ பண்றேன், ஏன்னா ஆபத்து நேரத்துக்கு உதவுவாரு. அதே மாதிரி எடுத்து வைக்கிறதுனால இப்ப பசங்களுக்கு பீஸ் காட்டுறேன்.
0: நல்லதுங்க. நன்றி. நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்கலம். சிவகுமார் சார்.
0: சொல்லுங்க சிவகுமார்.
2: சார், எனக்கு அம்மா அப்பனா ரொம்ப பிடிக்கும் சார்.
0: எல்லாருக்குமே பிடிக்கும்.
2: ஆமாமா. அவங்க இடத்துல வந்து எப்படி அன்பா இருக்கிறது எல்லா இடத்துலயும், சிக்கனம் எப்படி, சேமிப்பு எப்படி. ஒரு இடத்துக்கு போனா நேரத்துக்கு போனோம் சார். அப்புறம் விவசாயம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விவசாய வகையை நானும் கொஞ்சம் கத்துக்கிட்டேன்
0: சார் அவங்க
2: கிட்ட இருந்து. பண்றேன். ஆமா. ஓகே. நன்றி.
0: நன்றி. வணக்கம். வணக்கம். யாருங்கிருந்து? ஓகே, அவர் கால் பண்ணிட்டு அவருக்குள்ளே பேசிக்கிறார் நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு

ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு, நல்ல ஒரு பதில். நல்ல நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் தனக்கு நெருக்கமாக இருந்தாங்க, யாரிடமிருந்து என்னென்ன பண்புகள்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஆகா, இன்னும் நம்மை சுற்றி மனிதர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல கூட்டம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அதிகமாக அதிகமாக தான் நம்மளுடைய எண்ணங்களும் நல்லபடியாக வரும், நம்முடைய சுற்றமும் நன்றாக இருக்கும், நம்முடைய மனசும் நல்லா இருக்கும். அதனால் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் இருதயா. இது போன்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைவாக ஒரு பாடல், மனமே நலமா அப்படின்னு பரத்வாஜ் வந்து பாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து. இந்த பாடலுமே அந்த படத்தில் ஒரு சரியான சூழலில் அமையும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்வில் பங்கெடுத்த உங்களுடைய வார்த்தைக்கும் இந்த பாடலும் சரியாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 9 மணி. தொடர்வது பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன்.
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: சேந்தனமுதன், பூங்குழலி ஆகியோர் ஜுரத்தில் பீடிக்கப்பட்டிருந்த இளவரசரை படகிலே வைத்துக் கொண்டு அவர்கள் படகினை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். சேந்தனமுதன் துடுப்பு தள்ளி கொண்டிருந்தான். பூங்குழலி, ஏன் அதற்குள் விழித்துக் கொண்டாய்? இன்னும் சற்று நேரம் தூங்குவதுதானே என்றான். பூங்குழலி புன்னகை பூத்தாள். முகத்திலிருந்த இதழ்களிலே மட்டும் அவள் புன்னகை செய்யவில்லை. அவளுடைய திருமேனி முழுவதும் குறுநகை பூத்தது. காட்டிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவள் பூங்குழலி. ஆயினும் பட்சிகளின் கானமும் வண்டுகளின் கீதமும் இவ்வளவு இனிமையாக அவளுடைய செவிகளில் என்றைக்கும் துணித்ததில்லை. அத்தான், உதயராகத்தில் ஒரு பாட்டுப்பாடு என்றாள் பூங்குழலி. நீ இருக்கும் இடத்திலே நான் வாயை திறப்பேனா? நீதான் பாடு என்றான் சேந்தனமுதன். ராத்திரி ஈருளடர்ந்த காட்டிலே பாடினாயே? காரிய நிமித்தமாக பாடினேன். இப்போது நீ பாடு. எனக்கும் பாட வேண்டுமென்று ஆசையாயிருக்கிறது. ஆனால் இளவரசருக்கு தொந்தரவாயிருக்குமல்லவா?
3: எனக்கு தொந்தரவு ஒன்றுமில்லை. இரண்டு பேரும் சேர்ந்து பாடுங்கள் என்றார் அருள்மொழிவர்மர். பூங்குழலி வெட்கத்தினால் தலை குனிந்து கொண்டாள். படகு எங்கே போகிறது என்று இளவரசர் கேட்டார்.
2: நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்திற்கு என்றாள் பூங்குழலி.
3: அப்படியானால் ராத்திரி நான் கண்டது கேட்டதெல்லாம் கனவல்லவா? உண்மைதானா?
2: ஆமையா, இதோ இவர்தான் தங்கள் தமைக்கையாரிடமிருந்து செய்தி கொண்டு வந்தவர்.
3: இளைய பிராட்டி கூறியதே இல்லையாம், விவரமாகச் சொல்லு. அமுதா, என்னை புத்த சங்கத்தில் சேர்ந்து விடும்படிதானே என் தமக்கை சொல்லி அனுப்பினார்?
2: இதற்கு என்ன விடை சொல்வதென்று அமுதன் தயங்கிய போது குதிரையின் காலடி சத்தம் கேட்டது. பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் திடுக்கிட்டார்கள்.
3: இளவரசரின் முகத்தில் உருமாறுதலும் இல்லை. என் நண்பன் எங்கே? வானர்குலத்து வீரன் என்று இளவரசர் கேட்டார். கேட்டுவிட்டு கண்கள் மூடிக்கொண்டார்.
2: சிறிது நேரத்திற்குள் குதிரை மீது வந்தியத்தேவன் தோன்றினான். படகு நின்றது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து இறங்கி வந்தான்.
3: ஒன்றும் விசேஷமில்லை. நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்களா என்று பார்த்துவிட்டு போக வந்தேன். இனி அபாயம் ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன்.
2: மந்திரவாதி என்று பூங்குழலி கேட்டாள்.
3: இந்த படகில் இளவரசர் இருக்கிறார் என்ற சந்தேகமே அவனுக்கு இல்லை. நான் கூறியதை அவன் அப்படியே நம்பிவிட்டான்.
2: அவனை பார்த்தாயா?
3: பார்த்தேன், பார்த்தேன். ஆனால் அவனுடைய பிசாசை பார்த்து

0: தாக பயந்து பாசாங்கு செய்தேன். உன்னை போல பொய் சொல்லக்கூடியவனை நான் பார்த்ததே இல்லை. பொய் என்று சொல்லாதே, கற்பனாசக்தி என்று சொல். இளவரசர் எப்படி இருக்கிறார்? நடுநடுவே விழித்துக் கொண்டு இரண்டு வார்த்தை சொல்லுகிறார், அப்புறம் நினைவு இழந்து விடுகிறார். இந்த ஜுரமே அப்படித்தான். எத்தனை நாளைக்கு இருக்கும்?
1: சில சமயம் ஒரு மாதம் கூட இருக்கும். சூடாமணி விகாரத்தில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். பிக்ஷுக்கள் வைத்தியம் செய்தால் இரண்டு வாரத்தில் குணப்படுத்தி விடுவார்கள். ஜாக்கிரதை பூங்குழலி. உன்னை நம்பித்தான் இளவரசரை ஒப்படைத்து விட்டு போகிறேன். உன் அத்தான் எங்கேயாவது கோயில் கோபுரத்தை கண்டால் தேவாரம் பாடிக்கொண்டு சுவாமி தரிசனத்துக்கு போய்விடுவான். சேந்தன் அமுதன்,
0: உன்னோடு பழகிய பிறகு அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். சிவ கைங்கரியம் செய்யும் ஆசை கூட எனக்கு குறைந்து விட்டது என்றான்.
1: என்னால் குறைந்து விட்டதா, அல்லது இந்த பெண்ணினாலா? உண்மையை சொல்.
0: சேந்தன் அமுதன் அதை காதில் போட்டுக் கொள்ளாமல், குதிரையை நான் சொன்ன இடத்தில் கண்டுபிடித்தாயா என்று கேட்டான்.
1: குதிரை என்னை கண்டுபிடித்ததப்பா? இது நான் உன்னிடம் தஞ்சையில் விட்டு வந்த குதிரை அல்லவா?
0: ஆமாம்.
1: இருட்டில் இது அடர்ந்த காட்டுக்குள்ளே என்னை பார்த்துவிட்டு கனைத்தது. அரேபியர்களிடம் நான் அகப்பட்டு கொண்டதில் ஒரு விஷயம் தெரிந்து கொண்டேன் அமுதா. குதிரைகளை வெறுங்காலோடு ஓடச் செய்வது பாவம். குழம்புக்கடியில் இரும்பு கவசம் அடித்து ஓட்ட வேண்டும். முதன் முதலில் நான் பார்க்கும் கொல்லுப்பட்டறையில் இதன் குழம்புக்கு கபிசம் அடிக்கச் சொல்லப் போகிறேன்.
0: சரி சரி, அதை பற்றியெல்லாம் பேச நேரமில்லை. மறுபடியும் உங்களையும் இளவரசரையும் பார்ப்பேனோ என்னமோ தெரியாது.
1: இளவரசர் மறுபடி கண் விழித்தால் நான் பழையாறைக்கு போகிறேன் என்று சொல்லுங்கள். அங்கிருந்து விரைவில் செய்தி அனுப்புவதாகவும் சொல்லுங்கள். அப்போதுதான் நிம்மதியாக இருப்பார். வந்தியத்தேவன் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு போனான். விரைவில் இவர்களுடைய பார்வையிலிருந்து அவன் மறைந்தான். இருபுறமும் தாழம் புதர்கள் அடர்ந்திருந்த ஓடைக்காலின் வழியாக படகு போய்க் கொண்டிருந்தது. பொன்னிற தாழம்பூக்களும் தந்தவர்ண வெண்தாழம்பூக்களும் இருபக்கமும் செறிந்து கிடந்தன. அவற்றின் நறுமணம் போதையை உண்டாக்கிற்று. சில இடங்களில் ஓடைக்கரையில் புன்னை மரங்கள் வளர்ந்திருந்தன. சில இடங்களில் கடம்ப மரங்களும் இருந்தன. முத்து நிற புன்னை மலர்களும் குங்கும வர்ண கடம்ப மலர்களும் ஓடைக்கரைகளில் சொரிந்து கிடந்தன. பூலோகத்திலிருந்து புண்ணியசாலிகள் சொர்க்கத்திற்கு போகும் பாதை ஒன்று இருந்தால் இப்படித்தான் இருக்கும் என்று பூங்குழலிக்கு தோன்றியது. இடையிடையே கிராமம் தென்பட்ட இடத்தில் சேந்தன் அமுதன் சென்று இளவரசருக்கு பாலும் பூங்குழலிக்கு உணவும் வாங்கி கொண்டு வந்தான். இளவரசர் கண்விழித்த போதெல்லாம் பூங்குழலி சற்று விலகி நின்றாள். நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் அங்குமிங்கும் பார்த்தாள். அவர் உணர்விழுந்திருந்த நேரங்களில் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சேந்தனுடன் பல விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தாள். சில சமயம் இரண்டு பேரும் சேர்ந்து பாடி கழித்தார்கள். சேந்தன் அமுதன் உணவு தேடி கிராமங்களுக்குச் சென்ற சமயங்களில் பூங்குழலி இளவரசரின் நெற்றியை தடவி கொடுத்தும் தலையை கோதிவிட்டும் பணிவிடை செய்தாள். அப்போதெல்லாம் அவள் உள்ளம் பொங்கி உடல் சிலிர்த்து பரவச நிலையில் இருந்தாள். இம்மாதிரி அவள் எத்தனையோ எத்தனையோ பூர்வ ஜென்மங்களில் அவருக்கு பணிவிடை செய்தது போன்ற உணர்வு தோன்றியது. உருவமில்லாத ஆயிரம் ஆயிரம் நினைவுகள் இறகுகளை சடசடவென்று அழித்து கொண்டு அவளுடைய உள்ளத்தில் கும்பல் கும்பலாக புகுந்து வெளியேறி கொண்டிருந்தன. ஒரு பகலும் ஓர் விரைவும் அவர்கள் அந்த ஓடைக்கால் வழியாக படகில் சென்றார்கள். பூங்குழலியும் சேந்தனும் முறை போட்டு கொண்டு அவ்வப்போது சிறிது நேரம் கண்ணயர்ந்தார்கள். கண்ணயர்ந்த நேரத்தில் உருவந்தெரியாத இன்பக் கனவுகள் பலவற்றை பூங்குழலி கண்டாள். மறுநாள் சூரியோதய நேரத்தில் உலகமே பொன்னிறமாக ஜொலித்த வேளையிலே படகு நாகைப்பட்டினத்தை அடைந்தது. நாகைப்பட்டினத்தின் அருகில் அந்த ஓடையிலிருந்து ஒரு கிளை பிரிந்து சூடாமணி விகாரத்திற்கே நேராகச் சென்றது. அந்த கிளை வழியில் படகை கொண்டு போனார்கள். புத்த விகாரத்தின் பின்புறத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். அந்த சமயம் அந்த புகழ்பெற்ற சூடாமணி விகாரத்தில் ஏதோ குழப்பம் நேர்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. விகாரத்தின் வாசலில் ஜனக்கூட்டத்தின் இறைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. பிக்ஷுக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். படகிலிருந்து மூவரும் கரையில் இறங்கினார்கள். சேந்தன் அமுதன்தான் விகாரத்துக்குச் சென்று குழப்பத்தின் காரணம் என்னவென்று தெரிந்து வருவதாக சொல்லிவிட்டு போனான். பூம்புகார் என்னும் காவிரி பட்டணத்தை கடல் கொள்ளை கொண்டு போய்விட்டதல்லவா? அதற்கு பிறகு சோழ வளநாட்டின் முக்கிய துறைமுகப்பட்டினம் என்ற அந்தஸ்தை நாகைப்பட்டினம் நாளடைவில் அடைந்தது. பொன்னி நதி பாய்ந்த இயற்கை வளம் செறிந்திருந்த சோழ நாட்டுடன் வர்த்தக தொடர்பு கொள்ள எத்தனையோ அயல் நாட்டார் ஆவல் கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மரக்கலங்களிலே வர்த்தக பண்டங்கள் வந்து இறங்கியபடி இருந்தன. முத்தும் மணியும் வைரமும்

0: வாசனை திரவியங்களும் கப்பல்களில் வந்து இறங்கியதோடு அரபு நாட்டு குதிரைகளும் விற்பனைக்காக வந்து இறங்கின. ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனாரின் காலத்தில் நாகைப்பட்டினம் சிறந்த மணிமாட நகரமாயிருந்தது. அந்த நகரத்தைக் கண்ட நம்பி ஆரூரர், காண்பினிய மணிமாடம் நிறைந்த நெடுவீதி கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று வர்ணித்தார். கடல் நாகை காரோணத்தில் மேவியிருந்த காயாரோகணப் பெருமானிடம் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் என்னென்ன பொருள்கள் வேண்டுமென்று கேட்டார் தெரியுமா? மற்ற ஊர்களிலே போல பொன்னும் மணியும் மாடை ஆபரணங்களும் கேட்டதோடு நாகைப்பட்டினத்திலே ஓர் உயர்ந்த ஜாதி குதிரையும் கேட்டு பெற்றுக் கொண்டார். நம்பிதாமும் அந்நாட்போய் நாகை காரோணம் பாடி அம்பொன்மணிப்பூண் நவமணிகள் ஆடை சாந்தம் அடற்பரிமா ஆகியவை பெற்றுக்கொண்டு திருவாரூர் திரும்பிச் சென்றதாக பெரிய புராணம் கூறுகிறது. நாகைப்பட்டினத் துறைமுகத்தில் வந்து இறங்கிய அரபு நாட்டு குதிரைகளை பார்த்ததும் நாயனாருக்கு குதிரை ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்று தோன்றிவிட்டது போலும். நாகைப்பட்டினத்தை பற்றி புராணம் வர்ணிப்பது ஒரு புறம் இருக்க, சரித்திரபூர்வமான கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் அந்த நகரை பற்றி சொல்லியிருக்கின்றன. பல கோயில்களும் சத்திரங்களும் நீர்நிலைகளும் சோலைகளும் மாட மாளிகைகளும் நிறைந்த வீதிகளை உடைய நாகப்பட்டினம் என்று ஆனைமங்கல செப்பேடுகள் அந்த நகரை வர்ணிக்கின்றன. அதே ஆனைமங்கல செப்பேடுகள் அந்நாளில் நாகைப்பட்டினத்தில் புகழ்பெற்று விளங்கிய சூடாமணி விகாரம் என்னும் பௌத்த ஆலயத்தை பற்றியும் அதன் வரலாற்றையும் கூறுகின்றன. மலாய் நாடு என்று இந்நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்னும் பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த நாட்டில் ஒரு முக்கிய நகரம் கடாரம். அந்த மாநகரை தலைநகராக வைத்து கொண்டு நாலா திசையிலும் பரவியிருந்த மாபெரும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தை நெடுங்காலம் ஆண்டு வந்தவர்கள் சைலேந்திர வம்சத்தார். அந்த வம்சத்தில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் மன்னவன் மிகவும் கீர்த்தி பெற்று விளங்கினான். அந்த அரசன் ராஜதந்திரங்களில் நிபுணன். ஞானத்தில் சுரகுருவான பிரகஸ்பதியை ஒத்தவன். அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன் போன்றவன். இரவலருக்கு கற்பகத்தருவாய் விளங்கினான் என்று ஆனைமங்கலத்து செப்பேடுகள் வியந்து புகழ்ந்து கூறுகின்றன.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் குற்றமற்ற நன்மையை தருவதாயிருந்தா பொய்யான சொற்களையும் வாய்மைன்னு கருதலாம். இது பொய்யா மொழியாரின் வாக்கு. இனி அபாயம் ஒண்ணும் இல்லைங்கிறான் வந்தியத்தேவன். மந்திரவாதின்னு கவலையோட கேட்கிறா பூங்குழலி. நான் சொன்னதாவன் அப்படியே நம்பிட்டான். அவனை பாத்தியா? பார்த்தேன். ஆனா அவனுடைய பிசாசை பார்த்து பயந்த மாதிரி நடிச்சேன். சரியான பொய்யன் நீ. பொய்ன்னு சொல்லாத கற்பனா சக்தின்னு சொல்லு. இது வந்தியத்தேவனின் விளக்கம். அதிகாலை கோடைக்காலின் ரெண்டு பக்கமும் ரம்யமான நெய்தல் நிலச்சூழல். தாழியை தாழம் புதர்னு குறிப்பிடுறார். காரணம், நீண்ட மடல்கள் கொண்ட இந்த தாவரம் வரிசையாக இருக்கும். கண்டல் வேலின்னும் ஒரு பேரு. பூவின் நறுமணம் அனைவரும் அறிந்ததுதான். புன்னை கரும் பச்சை நிறத்துல பெரிய இலைகள், தோற்றமே அழகா இருக்கும். சிறிய வெண்ணிற மலர்கள் இந்த அழகை கூட்டி காட்டும். கடம்பு பெரிய மரவகை, முடிச்சு முடிச்சாகவும் வலுவழுப்பாகவும் இருக்கிற கிளைகள் இது அடையாளம் காட்டிடும். மலர்கள்ல ரெண்டு வகை, மஞ்சள் கடம்பு செங்கடம்பு, முருகனுக்கும் திருமாலுக்கும் உரிய மலர். காயாரோகணம், காய ஆரோகணம், காரோணம் ஆயிடுச்சு. இத்தொடரின் பொருள் உடலோடு முக்தி பெறுவது. காரோணம்ங்கிற பெயர் கொண்ட தலங்கள் நாகை, கச்சி, குடந்தை. தம்பிரான் தோழரான சுந்தரர் மற்ற ஊர்களில் பொன் கேட்ட விவரங்கள். திருப்புகலூர், திருப்பாச்சிலாசிராமம், விருத்தாச்சலம் என்கிற திரு முதுகுன்றம், காஞ்சிபுரம். விருத்தாச்சலத்தில் பொன் திரள் கிடைச்சது அவருக்கு. மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்துக்கிட்டாராம். ஆற்றுல போட்டு குளத்தில் தேடுறது, இந்த பழமொழி இதனால தான் உருவாச்சான். அப்பர் என்னை பாடுவார்னு சொன்ன இறைவன் சுந்தரன் பொன்னை பாடுவான்னு நகைச்சுவையாக சொன்னாராம். ஓர் எழுத்து தனியா இருந்து ஒரு சொல்லையும் குறிச்சா அது ஓர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். அந்த வகையில மா என்கிற ஒரு எழுத்து விலங்கு என்ற பொருளையும் தரும். பரிமா குதிரை, அரிமா சிங்கம், கைமா யானை. கையை அதாவது துதிக்கையை சிறப்பாக கொண்ட விலங்கு.

0: எடுத்துக்காட்டா பரிபாடல்ல வர தொடர் புலம்படை கைமாவை, பொன்னாலான போர்க்கவசம் பூட்டிய யானை.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

வந்து ஒளிபரப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் நம்ம ஹரிகரன் தான் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு. ஸோ அதனால் அவருடைய பாடல்கள் தான் நம்ம வந்து 8 to 9 வரை நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம். குறிப்பாக அந்த அவள் வருவாளா அந்த ஒரு மென்மையான இது போயிட்டுருந்தது பார்த்திங்களா, அதன் அடிப்படையிலே இருக்கலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்து ஜோடியில் வந்து வெள்ளி மலரே இந்த ஒரு பாடல் அது வந்து எஸ்பிபி பாடியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், எஸ்பிபி தான் பாடிட்டுருக்கிறாரு பாடியிருந்தார். ஆனால் அதை தாண்டி ஹரிகரன் வந்து கடவுளே அப்படின்னு ஒரு சூரி படத்துலேருந்து ஒரு பாடல் பாடியிருக்காரு, இதுவரை யாரும் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாடலோடு நம்ம வந்து இப்போதைக்கு என் இனிய பொன்னிலாவே ஆரம்பிக்கலாம். முதல் பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
1: Don.

நேரம் 9:28. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் என் இனிய பொன்னிலாவே. இதில் மெலடியான பாடல்கள், இனிமையான பாடல்கள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. அடுத்த பாடலாக என் மனவானில் காசி படத்திலிருந்து ஹரிகரன் அவர்கள் பாடியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஓ வெண்ணிலா அந்த ஒரு பாடலும் நினைவிருக்கும் வரைபடத்திலிருந்து அடுத்தடுத்து நமக்காக வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:40. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் என் இனிய பொன்னிலாவே, மென்மையான இதமான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. அடுத்த பாடலாக காதல் சொல்ல வந்தேன் படத்திலிருந்து பாடல் ஹரிஹரன் அவர்கள் பாடியிருக்காங்க. தீவா அவர்களுடைய இசையில் பாடல் நமக்காக வந்துட்டுருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:53. இது உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கேட்டுட்ருக்கோம் என் இனிய பொன்னிலாவே, மென்மையான இதமான பாடல் தெரிவுகளோடு நான் உங்கள் நண்பன் இருதயா. என் இனிய பொன்னிலாவில் அடுத்த பாடலா அன்பே அப்படிங்கிற ஒரு பாடல், அருமையான பாடல் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது எந்த படத்துலன்னா நெஞ்சு நிலை படத்துலேருந்து தான் பாடல். ரொம்ப அருமையான ஒரு படம், நல்ல ஒரு பாடல் தெரிவோடு ஹரிகரன் ரொம்ப சிறப்பாக பாடியிருப்பார். தேவா அவர்களுடைய இசையில் விஜயன் அவர்கள் வந்து அந்த பாடலை எழுதியிருப்பார். இந்த பாடல் உங்களுக்காக இந்த நேரத்தில் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102 புலி 3 பாத்துக்கு தான் தானு. 102 புலி.

0: கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் நேயர்களே, நேரம் 10 மணி. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் நம்மளுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9444000103. இந்த 9333 இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம். அல்லது ஃபேஸ்புக்லேயே நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல் நம்மகிட்ட வந்து இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான பாடல் காற்றாலையில் வரும். குறைந்தது ஒரு 10-11 பாடல் வந்து ஒளிபரப்ப முடியும். அதனால் நானாக சொன்னேன் என்னுடைய பாடல் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சண்டை போடக்கூடாது. நீங்கள் வர்ற பாடல்கள்லாம் இதுவும் நமக்காக தான் போடப்பட்ட பாடல், நமக்காக தான் ஒளிபரப்பப்பட்ட பாடல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பாடல்களை கேட்டு ரொம்ப நிறைவாக அப்படியே சொல்லணும் அப்படிங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதல் பாடலாக நம் நாடு படத்திலிருந்து நல்ல பேரை வாங்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, வெங்கடேசன், மேல்பாக்கம் சந்தோஷ், ஷாலினி, பிளஸ்ஸி, சஞ்சய் இவங்கெல்லாம் இந்த பாடலை கேட்டிருக்காங்க. ஸோ அவர்களுக்கான பாடல் முதல் பாடலாக நல்ல பேரை வாங்கணும்ல, அதனால் அந்த ஒரு தொடக்கத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். நம் நாடு படத்திலிருந்து உங்கள் எல்லாருக்காகவும்

நல்ல ஒரு பாடலை கேட்டு முடித்தோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இரவு வணக்கம் காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் படம் கருணா, பாடல் வந்து மலரே மௌனமா, அந்த ஒரு பாடல் எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அடுத்தபடியாக பாடல் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து வெண்பனி மலரே, அந்த ஒரு பாடலும் நேயர்கள் கேட்டிருக்காங்க. அடலம்பட்டு ஆசீர்வாதம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதற்கு அடுத்தபடியாக கண்ணுக்குள் நிலவு பாடல் வந்து கேட்டிருக்காங்க, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து. மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா அள்ளிநகரத்திலேருந்து மகாதேவன், பெரம்பலூர், அருணாச்சலம், நகுமோ, இந்த ஒரு பாடல் வந்து அருணாச்சலம் படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. மானின் இரு கண்கள் கொண்ட மானை மானே படம் மாப்பிள்ளை படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக தாம் தூம் படத்திலேருந்து ஈஸ்வரன், செல்லக்குட்டி, ராசாத்தி, செல்வம், பொம்மிநாயக்கன்பட்டி, தேனி மாவட்டம், நினைத்தாலே இனிக்கும், அந்த ஒரு படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மேற்கொண்டு வணக்கம் சென்னை, தேனி காத்தோட தேனி தெளிச்சான், தேனாக என்னெஞ்ச கொட்டி புட்டா, அந்த ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. பாவனாசிலேருந்து ஏயா என் கோட்டிக்காரா, அந்த ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தரம், படம் நல்ல நேரம் பாடல் ஓடி ஓடி உழைக்கணும், அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இன்னும் நிறையா பாடல் தெரிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு பாடல் கருணா படத்திலிருந்து மலரே மௌனமா பாடல் நம்ம எல்லாருக்காகவும் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பொன்னுமணி படத்துலேருந்து நெஞ்சுக்குள்ளே அந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. யார் எங்கேருந்துன்னு பார்த்தோம்னா அம்மாப்பட்டியிலேருந்து லோகநாதன் கேட்டிருக்கிறாரு. அப்புறம் சிங்கராவேலன் படத்துலேருந்து அந்த ஒரு பாடலும் கேட்டிருக்கிறாரு. இப்போதைக்கு பொன்னுமணி படத்துலேருந்து நம்மளுக்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாடல் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். என்ன அப்படின்னா, குறிப்பாக அந்த மாமன் மகள் அப்படின்னு ஒரு இதில் அந்த பாடல் எடுக்கப்பட்ட விதமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா, அந்த ஒரு பாடல் நம்ம எல்லாருக்காகவும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாடலை எழுதுனது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாடல் அதாவது படத்தினுடைய இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் தான் எழுதியிருப்பார். இவர் நிறையா நல்ல நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்கார். எஜமான் படம் அவர் தான் இயக்குனது, அதுலேயும் நிறையா பாடல்கள் அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அந்த மாதிரி அந்த பாடல் தெரிவுகளோடு இப்போதைக்கு லோகநாதன் அவர்கிட்ட கேட்டிருந்தார். அம்மாப்பட்டியிலேருந்து அவருக்கான பாடல் எல்லாருக்குமே வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம விவித் பாரதி தமிழ் 92.3 நேரம் 10:23.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதுதான் டான்
1: டான் டான் டான்.

கேட்ட பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. பொலிச்சல்லூர்லேருந்து பர்வத வர்தினி உனக்காக மட்டும் படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம ஒளிபரப்பிட்டோம். அடுத்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா எனது விருப்ப பாடல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான்லேருந்து கேட்டிருக்கிறாரு. மூன்று தெய்வங்கள் வசந்தத்தில் ஒரு நாள் அந்த ஒரு பாடல் கேட்டிருக்கிறாரு. அவருக்கான பாடல் எல்லாருக்குமாக இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
1: Don.

கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் ஆதிநாராயணபுரம் கலைவாணி குமரேசன் சுமதி குருசாமி முருகசாமி மற்றும் கலாமணி சுந்தரராஜ் அவங்களுக்காக இந்த ஒரு பாடல் நம்ம வந்து ஒளிபரப்பியிருந்தோம். என்னது அவன்தான் மனிதன் படத்திலிருந்து அன்பு நடமாடும் கலைக்கூடமை பாடல். அடுத்த பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதில் ராஜேஷ் பெரியானகிலேருந்து கேட்டிருக்கிறாரு, துளி துளியாய் மலை துளியாய் பாடல் கேட்டிருக்கிறாரு. சாந்தி சாந்தி ரமேஷ் திரைப்படம் மறுபடியும் நலமால என்னாலும் நல்வாழ்த்துக்கள் கேட்டிருக்கிறாரு. எனது விருப்ப பாடல் மூன்று தெய்வங்கள் படத்திலிருந்து நம்ம வந்து போட்டுட்டோம், ராமகிருஷ்ணனுக்கு மறுபடியும் கேட்டிருக்கிறாரு. அப்புறம் வந்து வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா,

பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அடிமைப்பெண் படத்துலேருந்து தாய் இல்லாமல் நான் இல்லை பாடல் கேட்டிருந்தார். இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, மேட்டுப்பட்டி கண்ணன் அப்புறம் வேறு யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரங்கராஜன், ராஜேஷ், மேலப்பேடு தயாளன், அந்தோணிராஜ் இவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பாடல் அடுத்தடுத்து நம்மளுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. செந்தூர பாண்டி படத்துலேருந்து சின்ன சின்ன செய்தி சொல்லி அந்த ஒரு பாடலும், பூவை உனக்காக படத்துலேருந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடலும் வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான்

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் நிறைவு பாடலாக ராம் படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கௌரி கோபாலகிருஷ்ணன் பெரும்பக்கத்திலிருந்து அந்த பாடல், ஏன்னா அன்றைக்கி அன்னையர் தினம் அப்படின்னால அந்த ஒரு பாடல் கடைசியாக ஒளிபரப்புறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு பாடல் கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி, பாடல்கள் கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி. ஒரு சிலர் கேட்டிருக்கலாம், ஒரு சிலர் வந்து அந்த பாடல் வராமல் இருந்திருக்கலாம், அதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு, அதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும், கேட்ட அத்தனை நம்ம வானொலி நேயர்களுக்கும் அன்பு கலந்த நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் ஹிருதயா.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களை. நிலையத்தில் நேரம் 11:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்

நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காற்றோடு சேரும் பன்னீர் போல மழைச்சாரல் மனதை நினைக்க எல்லாம் இன்பம்தானே.

தொடர்வது சோலையம்மா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் கஸ்தூரி ராஜா, இசை தேவா. அருகில் வருகையில் அச்சமெல்லாம் மிச்சமின்றி ஓடிவிடுகிறதே, எப்படி

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதா,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வசந்த மலர்கள் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இதயத்தில் இன்பம் ஊற்றெடுக்க நினைவுகள் எல்லாம் எங்கெங்கோ செல்லும்.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் இதயநாயகன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் காளிதாசன் இயற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. சோலைக்குள் தென்றல் வாசம் வீசும், அது புதுமலராயிருக்கும். காரணம் உன் காலடி தடம் அங்கு பதிவதால்.

தென்றல் காற்றும் தீயாய் சுடுகிறது, நீ இல்லை என்று உரைக்க வரும் பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தலைவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வாலி இயற்றிய பாடலுக்கு இசை பாலபாரதி. என் விடியல் எப்போதும் உன் முகம் பார்த்து தொடங்குகிறது. என் இரவு எப்போதும் உன் குழல் மூடி மூடி தூங்குகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மதுமதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. காளிதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. தடுமாறும் இதயத்திற்கு தடம் போடும் உன் அன்பு.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கருப்பு வெள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் காளிதாசன், இசை தேவா.
1: பூக்கள் எல்லாம் உன்னிடம் தோற்கிறது வாசத்தில்,

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கௌரி மனோகரி திரைப்படத்திலிருந்து. இனியவன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. உதடுகள் ஒன்றை ஒப்பித்தாலும் கண்கள் காட்டி கொடுத்து விடுகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மகுடம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எப்போதும் மகிழ்ச்சியாயிருக்க என்ன

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: வந்ததும் வென்றார் மனதை.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், சுபஸ்வாமி திருச்சி, அலிநகரம் எஸ் மகாதேவன் பெரம்பலூர், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சிவசுப்பிரமணியன் கார்த்திகேயன், ஹைடா மஹி, பிரகாஷ் டிபிஎஸ் கர்நாடகா மாநிலம், பிரகாஷ் ஷாமலா, வீரராகவன், ஹேமலதா, ரங்கராஜன். நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக வரும் பாடல் சின்னமாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: நேர்லி எந்த ஒரு நிலையிலையும் எப்போவுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோரோட எண்ணமாக இருக்குது. அதற்கான வேலைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நம்முடைய மனசில் இருக்கணும், வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி
3: 10-16 முத்தம் தொத்து தரும் பாவைப்பட்டு கண்ணம் கட்டுக்குலையாத மங்கை வண்ணம் விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வேன்?

மர்மத்தோடு அது அதுக்கு நேரம் வரணும், மர்மத்தோடு அது அதுக்கு நேரம் வரணும். ஒன்று படுத்ததுன்னா யாருக்கேனும் படுத்து ஆகணும்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

பாலை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் நின்றுங்க வீட்டு பொண்ணு உங்க நாட்டு பொண்ணு பழுத்த பாக்கு நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

அறிவுள்ள பெண்ணால் தான் குடும்பம் நடக்கிறது. அட போட்டா சொமாரி புத்தி கட்ட பேமானி கைமாலம் பூசி போன பிரியாணி அட ஆத்தா அப்பம் பெற கண்டா நீ சுக்கிற தோஸ்தா துஷ்மனா வெளியமாட வச்சிருக்கிறேன்.

அத்து பக்கம் குளிக்க போனா அம்பிப்பையே என்ன பாக்குறான்.

0: என்னங்க அத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பையே என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனாட அல்லா பிச்சை என்ன பாக்குறான் பாக்குறான் பாக்குறான்.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நாடு, ஒரு ஊழி தாண்டவம் ஆடு. நீ காத்தெண்டே அவதாரம் எடுக்கிடு, ஆயுதமே அறிவாகும். அந்த வேர்வை சிந்தவும் வேண்டும், அது வீணாய் போவது பாவம்.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:30. ஆகாஷ்வாணி இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

இந்த இனிய காலை வேளையில் திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நந்தனார் திரைப்படத்திலிருந்து எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடியது. பாடலை இயற்றியவர்கள் பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு. இசை எம் டி பார்த்தசாரதி, எஸ் ராஜேஸ்வர ராவ்.

அடுத்து திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

0: திரை இசையில் பக்தி கீதம் கேட்டோம். நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பௌளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடி சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நிலையத்தில் நேரம் 5:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது. எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாதம்

0: ச விஸ்வசாந்தி.
1: அடுத்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பாடியவர்கள் சி சரோஜா, சி லலிதா.